ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரேஷ்டா மாதம் 12 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி, செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. நிகழ்ச்சியில் துவக்கமாக ஒலிக்கின்றது கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

இனி தொடர்வது குரல் அமுதம். இன்றைய குரல் அதிகாரம் 105, நல்குறவு. குரல் எண் 9, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. இதன் பொருள், ஒருவன் நெருப்பின் நடுவே இருந்து தூங்கினாலும் தூங்கலாம், ஆனால் வறுமையின் நடுவே இருந்து தூங்க முடியாது. மீண்டும் குறளும் பொருளும், நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. இதன் பொருள், ஒருவன் நெருப்பின் நடுவே இருந்து தூங்கினாலும் தூங்கலாம், ஆனால் வறுமையின் நடுவே இருந்து தூங்க முடியாது.

நேரம் 6 மணி. இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சூழல் நட்பு விடுதிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ, பாக்டீரியா சார்ந்த நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத்தொடர் 2வது பருவம். தொடர்ந்து அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் குரல் நமது வானொலி படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இன்னேயர் விருப்பம். இன்றைய தலைப்பு நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் கேட்கலாம், 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் சர்வதேச பெற்றோர்கள் தினம் ஒட்டி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவ

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பு எய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள்.

தந்தை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கிறோம், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசார கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரையாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும்.

தேவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன்

0: அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகள் எல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:15.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை முன்னறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100 சதவீதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வானிலை சார்ந்த வேளாண் குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். தோட்டக்கலை பயிரான பூண்டு பயிரில் ஊட்டச்சத்து மற்றும் நோய்களை தடுக்க பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் ஆகாசவாணி உதகமண்டலம் வானிலை நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8
2: கால் பண்ண எடுத்துக்கிட்டானா, மழை காலத்துல இந்த மாடுங்களை எல்லாம் வெளியே விடுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த வெளியில போயிட்டு வரக்குள்ள அந்த சேரெல்லாம் மாடு கொட்டியிருக்கும் காலங்கள்ல, அதனால அந்த கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை எப்படி கவனிக்கணும்னா, காலை சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவுனுங்க. மாடு வெளியே அவுத்து விடுறோம் இல்லைங்களா, அப்போ சாயங்காலம் வந்துட்டு கொட்டாய்க்கு வரும் மாடு, அப்போ வந்துட்டு சுடுதண்ணி மேக்சிமம் இருக்கும் கொட்டாயில, நல்லா கால் கழுவி விடுறது தப்பே இல்லைங்க. பொட்டாசியம் போட்டு சுடுதண்ணியில கழுவி விடலாம் மாடு.
1: கறவை மாடு வளர்ப்பு குறித்து விவசாயி மாதேவன் அவர்களுடன் பேசுறதை கேட்கலாம் நேயர்களே. கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை. அறிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12 தேதி முதல் 14 தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், தாய்லாந்தின் குணானன் பேண்டரோச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:55.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: சூழல் நட்பு விடுதிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: சமூக அடிப்படையிலான சுற்றுலாத்தை நம்ம வந்துட்டு உயர்த்தலாம். அதாவது அரசாங்கம் தற்போது பழங்குடி மக்கள் சுற்றுலா வழிகாட்டிகளாக வந்துட்டு நியமிக்கலாம். அப்புறம் தங்கும் இடங்கள்ல வந்துட்டு உரிமையாளர்களாகவும் மாற்றுவதில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்மளும் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட உடன் சேர்ந்து செல்லுதல் மிகவும் நல்ல முறையாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல முக்குரத்தி மட்டும் இல்லாம அவலாஞ்சி பகுதிகளிலும் பாத்தீங்க அப்படின்னா பழங்குடி இளைஞர்கள் வந்துட்டு வழி நடத்தப்படும் இயற்கை நடைபாதைகள், அதாவது கைடட் நேச்சுரல் வாக் மற்றும் சூல் முகாம்கள், அதாவது ஈகோ கேம்ப் அதிக அளவுல வந்துட்டு ஊக்குவிக்கப்பட்டுட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அதே போல ஹோம் ஸ்டே, பழங்குடியினரின் பாரம்பரிய வீடுகளில் தங்கி அவர்களின் உணவு மற்றும் கலாச்சாரத்தை அனுபவிக்கும் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதே போல மின்னணு வாகனங்கள் மற்றும் பசுமை போக்குவரத்து, அதாவது எப்படின்னா நீலகிரி மலைப்பகுதியில கார்பன் உமிழ்வதை குறைக்க அரசு என்ன பண்ணிருக்குன்னா அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை வாகனங்களை மின்சார வாகனங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. அப்புறம் முக்கிய சுற்றுலா தலங்கள்ல வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜிங் மையங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்புறம் பொறுப்பான பயண நடைமுறைகள், அதாவது ரெஸ்பான்சிபிள் டிராவல்ல வேற என் பிராக்டிசஸ் எப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிகள், அதாவது பிளாஸ்டிக் பை நெகிழி பைகளுக்கு பதிலாக மஞ்சப்பை இயக்கம், அதாவது காட்டன் துணிப்பைகளை எடுத்துட்டு வர்றது, நீலகிரியில வந்துட்டு 5 லிட்டருக்கும் குறைவான பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை வந்துட்டு முற்றிலுமாக ஒழிப்பது, ஒரு அதாவது 1 லிட்டர் பாட்டில் அப்படின்னா ஒரு யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு 5 லிட்டர் கேனை நம்ம கையில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பேருந்து நிலையங்கள் மற்றும் வந்துட்டு செக் போஸ்ட்ல துணிப்பைகள், அதாவது பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலா துணிப்பைகள் வழங்குறது. அப்புறம் வாட்டர் ஏடிஎம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வாட்டர் ஏடிஎம்கள் காணப்படுது. அப்புறம் யானை வழித்தடங்கள்ல வந்துட்டு வாகனங்கள் நிறுத்துவதற்கோ அல்லது ஹாரன் சத்தம் எழுப்பவோ வந்துட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. அதை மீறி அது யாருமே நம்ம வந்துட்டு செய்யக்கூடாது. அப்புறம் வந்துட்டு வனப்பகுதியில பிளாஸ்டிக் பைகளை வீசுறத வந்துட்டு கண்காணிக்கிறதுக்காக கண்காணிப்பு கேமராக்கள் நிறைய இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு. சோ இந்த சுற்றுலா என்பது வந்துட்டு ஒரு வெறும் இடத்தை கண்களால் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அந்த இடத்தையுடைய ஆன்மாவை உணர்ந்து அந்த இடத்துக்கு செல்லும் போது வந்துட்டு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ்வதற்கு மிக ஏதுவாக இருக்கும். நம்ம எப்படி வீட்டில இருந்து எல்லா குப்பைகளையும் அகற்றி கொண்டு போய் வெளியே போடுறோமோ அதே போல நம்ம ஒரு இடத்துக்கு சுற்றுலா சென்று திரும்ப வரும்பொழுது அங்க

0: அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
4: பாக்டீரியா சார்ந்த நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: கம்யூனிகபிள் டிசீஸ்ல நிறைய இருக்கிற டைப்ல வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கல், இந்த மூணு டைப் மெயினாக நம்ம பார்க்கறது. பாக்டீரியல் இல்னஸ். பாக்டீரியல் இல்னஸ்ல நிறைய டைப் இருக்கு. இந்தியாவில் ஜாஸ்தி காமனாக இருக்க பாக்டீரியல் இல்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியர்னு பார்த்தோம்னா வந்து என்னன்னா டியூபர்க்ளோசிஸ், அதாவது காச நோய், டிபின்னு சொல்லப்படுறது. அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ல ஒரு முக்கியமான டாப்பிக்கா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் சின்ன சின்ன இல்னஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. இந்த மோஸ்ட் காமனாக வந்து என்னென்னா நம்ம ஏரியாஸில் டைஃபாய்டு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு விஷயம். டைஃபாய்டு எதனால வருதுன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியானால, சல்மனலா டைஃபின்னுக்கு இருக்கிற ஒரு பாக்டீரியா வந்து என்னென்னா வாட்டரில் கண்டாமினேட் ஆகிறதுனால வருது. வாட்டர்லாம் எதனால கண்டாமினேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து என்னென்னா ஓரோஃபிக்கல் ரூட் தான் அதோட ரூட். ஏதாவது இன்ஃபெக்ட் ஆன யாராவது ஒருத்தங்களோட வந்து என்னென்னா ஃபீக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிறதுனால, அந்த வாட்டரை வந்து என்னென்னா மற்ற நார்மலாக இருக்கிறவங்க வந்து என்னென்னா இன்டேக் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து டைஃபாய்டுங்கிற ஒரு பாக்டீரியல் இல்னஸ் வருது. பாக்டீரியாவும் டே பை டே எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கு நம்ம கூட சேர்ந்துட்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இந்த பாக்டீரியல் இல்னஸ் நமக்கு வராதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம போக போகிறோம், ஒரு ரொம்ப பொல்யூட்டடான ஏரியாவில் நம்ம போக போகிறோம், ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம போக போகிறோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாஸ்க் வந்து ரொம்ப அட்வைசபிளாக இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே ஹைஜீனில் தான் இருக்குது. நம்மளோட பர்சனல் ஹைஜீன், ஓரல் ஹைஜீன் கூட ஹேண்ட் ஹைஜீன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 75% நம்ம வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸ்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வேறு என்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வேறு எந்த மாதிரி வரும்னு, இப்போ நம்ம காச நோய் பார்த்தது எல்லாமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னொன்று காமனாக வந்து நடக்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக ஒன்றும் இல்லை, யூரின் போகிறதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அது எதிர் வந்து என்னன்னா யூரின் போற அந்த குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஆயிருக்கலாம், யூரின் ஸ்டோர் பண்ற பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், ரொம்ப ரேரா வந்து கிட்னி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கலாம். ஆனால் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் வந்து ஹைஜீன் தான் ரொம்ப மோஸ்ட் அப்ளை பண்ணுது. லோக்கல் ஹைஜீன் கரெக்டாக இருக்கணும். அதாவது வந்து என்னன்னா, நீங்க யூரின் போற இடத்த சுத்தி இருக்கிற ஹைஜீன் வந்து என்னன்னா ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கனாலே யூரின் இன்ஃபெக்ஷன் வரது வந்து என்னன்னா குறைஞ்சிரும். ரிப்பீட்டடா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா லோக்கல் டாக்டர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தன்னிச்சையே முடிவு பண்ணக்கூடாது, அங்கே ஏரியாவில் இருக்கிற லோக்கல் டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணணும். லோக்கல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி

0: அவரோட அட்வைஸ் பேர்ல ஒரு பேசிக்கான யூரின் ரொட்டீன் நம்ம எடுத்து பார்க்கணும். யூரின் ரொட்டீனா யூரின் எடுத்து ஒரு 10 ml யூரின் சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட் கொடுத்து பார்க்கணும். அதுல வந்து என்னன்னா இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற மாதிரி பாக்டீரியா இருக்கா, பாக்டீரியா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பாக்டீரியா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கறது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்ப வந்து என்னன்னா லேபரேட்டரிஸ் எல்லாமே டெவலப் ஆயிருச்சு. யூரின் ரொட்டீன், யூரின் கல்ச்சர் எடுத்து பார்க்கலாம். நம்ம காமனா என்ன மிஸ்டேக் பண்றோம் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம், நார்மலா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த கவுண்டரா வந்து என்னன்னா சில ஃபார்மசியில போயிட்டு டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு தற்காலிகமா ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது வாங்குறதோ இல்ல ஒரு யூரிமேக்ஸ் போல ஏதாவது வந்து யூரின் ஃப்ரீ ஃப்ளோவா போறதுக்கு டேப்லெட் வாங்குறதோ வாங்கி தப்பு பண்ணிடுறாங்க. அதனால ஒரு 50% to 70% வந்து ஒரு 2 tablets இல்ல ஒரே டேப்லெட்லயோ உங்களுக்கு யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆயிரும். அது இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனால் ஒரு சில டைம் ரேர் கேசஸ்ல ஒரு 25% ஆஃப் த பீப்பிள் ஒழுங்கான டேப்லெட் எடுத்துக்காதனாலயோ யூரின் இன்ஃபெக்ஷன் ஹெவி ஆனதுனாலயோ ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் போயிடுவாங்க. யூரின் பிளாடர் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, தேவையில்லாம கிட்னி ஸ்டோன் கம்ப்ளைண்ட் அசோசியேட்டடா வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. லோக்கல் ஹைஜீன் எப்பயுமே ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி இடத்துல ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்றதுங்கிறது முக்கியம். ரொம்ப அன்கிளீன்டு ரெஸ்ட் ரூம், அன்கிளீன்டா இது இருக்கு உங்களுக்கு பரிச்சயப்படாத ஒரு ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் வந்து என்னன்னா யூஸ் பண்றதை வந்து நாங்கள் அவாய்ட் தான் பண்ண சொல்லுவோம். ஈவன் ஃபேமிலியில வீட்லேயே கூட வந்து என்னன்னா நாங்கள் யூஸ் பண்றோம் ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றோம்னா ப்ராப்பர் கிளீன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்களும் யூஸ் பண்றது தான் நல்லது. லோக்கல் ஹைஜீன் அதனால தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றது.
1: இதுவரை பாக்டீரியா சார்ந்த நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: தொடர்ந்து திரைப்பட பாடல் ஒன்று.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: மீடியேஷன் வேணுமா? மீடியேஷன் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்றாங்கன்னா ஒரு மீடியேஷன் வந்துட்டு ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது உட்காந்து பேசுறதுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கா இல்ல ஒரு வாட்டி தப்பு தெரியாம நடந்துருச்சா, அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒஃபென்ஸ் கிடையாது, ஒரு ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு பிரச்சனை தான், ஆனால் எனக்கு பாதிப்பாயிருச்சு, ஐ டோன்ட் வாண்ட் டு டாலரேட்டட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா உட்காந்து பேசி முடிவெடுக்கலாம். அப்படின்னா விக்டிமுக்கு ஓகேனா மீடியேஷனுக்கு ஆப்ட் பண்ணலாம். மீடியேஷனில் அது தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஐசி கமிட்டி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் என்ன, ரொம்ப தெளிவாக என்ன முடிவு பண்ணணும்னா, இந்த மீடியேஷன்லேயும் சரி மீடியேஷனில் இந்த மானிட்டரி பேசிஸ்ல செட்டில்மெண்ட் பண்ணவே கூடாது. காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது இந்த விஷயத்துல. ஐசி கமிட்டி ஒரு ஃபுல் என்கொயரி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது இவங்களுடைய லாஸுக்காகவோ இல்லை மென்டல் இதுக்காகவோ அவங்க ஏதாவது ஒரு அவார்ட் பண்றது வேற, இந்த தப்புக்கு வந்துட்டு காசு கொடுத்து சரி பண்றதுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பாஷை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னாலும் ரொம்ப பிரச்சனை. அண்ட் எல்லா மீடியேஷனில் வந்தாலும் சரி, மீடியேஷனில் ஏதாவது முடிவாயிடுச்சுன்னா எவ்ரி திங் ஹேஸ் டு பி ரெக்கார்டட் அப்படிங்கிறாங்க. தெளிவாக ரெக்கார்ட் பண்ணணும், ஏன்னா திருப்பியும் திருப்பியும் ஒரே விஷயத்தை திருப்பி இங்கே முடிச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் திருப்பி அது கோர்ட்டில் போய் அப்படி இருக்கக்கூடாது. இதில் ஒரு முடிவாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பீல் கோர்ட்டில் போகலாம் போலீஸில் போகலாம், அதெல்லாம் வேறு விஷயம். இங்கே முடிவு ஆகலை அப்படின்னா சில விஷயங்கள் எப்படி அப்படின்னா அந்த கமிட்டியால் மட்டுமே முடிவு பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குரூசமான கிரைமாக இருக்குது, அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் த்ரூ தான் அது கேஸ் எடுத்து நடத்த முடியும். லெட் அஸ் அஸ்யூம் இவர் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட ரேப் பண்ணியோ இல்லை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியோ அது ஒரு வீடியோ எடுத்துட்டு அது ஒரு அப்லோட் பண்ணியிருக்காரோ இல்லை அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாரோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த போர்டுக்கு மட்டுமே சரி இந்த கமிட்டிக்கு மட்டுமே அதை கண்டிப்பாக சரி கட்ட முடியாது, கண்டிப்பான சொல்யூஷன் கொடுக்க முடியாது. வாட் எவர் சே இட் அஸ் அவருக்கு வேற காப்பீஸ் இருக்கு, அவர் எங்க அப்லோட் பண்ணியிருக்காரு ஒண்ணுமே தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு இப்ப போலீஸ்க்கு போகணும் இல்ல சிறிய விஷயங்கள்ல வந்துட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் இட் அப்படின்னா த கமிட்டி கேன் ஆக்சுவலி சப்போர்ட் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்ல பேசுறோம். ஆர்கனைசேஷன் செட்டப்ல இந்த ஒரு கோவர்க்கர் இருப்பாங்க, கமிட்டி இருக்கும், உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், சொல்றதுக்கு இடம் இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி ஒரு பாஷை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பெண்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஐபிசிலையும் இருக்குது, இப்போ இருக்கிற கிரிமினல் லாஸ்லையும் இருக்குது. ஆனால் எத்தனை பெண்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து ஒரு நாலு வாட்டி அதுக்கு என்கொயரிக்கு போய் நின்று திருப்பி கேள்வி கேட்டு அது ரொம்ப சங்கடங்கிற நிறைய பேர் அந்த பக்கத்துக்கே போகிறது கிடையாது, அப்படியே சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேயே உங்களுக்கு கன்வீனியண்டான உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்லேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஜாஸ்தி பேர் வந்துட்டு பிரச்சனை இருந்தால் சொல்லுவீங்க, சும்மா முடங்கி வீட்டில் இருக்காமல் வேலையை விட்டு போகாமல் இல்லை சங்கடப்பட்டுட்டு வேலைக்கு வராமல் நீங்கள் வந்துட்டு நல்லா வேலை பண்ணாதானே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இந்த கமிட்டியில் வந்துட்டு கண்டிப்பாக மூணு மெம்பர் கமிட்டி இருந்தால் கூட நான் சொன்னேன் ஒருத்தங்க அவங்க இன்னொருத்தங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சோஷியல் ஒர்க்கரோ ஒரு அட்வொகேட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் வெளியாள் வெளியிலேருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டு பேர் உள்ளானா வெளியிலேருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக டாப் மோஸ்ட் பர்சன் வந்துட்டு இருக்கக்கூடாது. நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்துட்டு அவர் தான், அவரே கமிட்டியிலேருந்து அவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த டாப் மோஸ்ட் பர்சனை வந்துட்டு இதில் இன்டர்ஃபியரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க.
1: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் உரையாடியபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100-ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூ மின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம்

0: ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க இரண்டு தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி.வி. சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரீஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்விந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

గుడ్ మార్నింగ్ నీలగిరీస్ బ్రేక్ ఫాస్ట్ షో ట్రెండింగ్ గేట్స్ நேர்களே, சூப்பரான பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்கு இந்த சர்மையான காலை நேரத்துல. அதோட புதிய தகவல்கள் அப்படிங்கும்போது, இன்னைக்கு வந்து எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நமக்கு முதலில் வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதட்டம். முடிவில் நாம் அதிலிருந்து அடையக்கூடியது பக்குவமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. முயற்சி நிறுத்தப்படும் போது தோல்வி அப்படிங்கிறது நம்மை பின்தொடர்கிறது என்றே சொல்லலாங்க. அதை தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருந்தால் நமக்கான வெற்றி எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்காக இந்த பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. மதராசி படத்திற்காக இந்த பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ். ஒரு பறவை தான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிளையை நம்பி எப்போதுமே அமர்வதில்லை அப்படின்னு சொல்லலாங்க. தன்னுடைய சிறகுகளை நம்பியே அந்த கிளையில வந்து அமர்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல தாங்க நம்மில் இருக்கக்கூடிய திறமைகளை நம்பி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்த வேண்டும். அப்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறகடித்து பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது நேர்களே அடுத்த பாடல் இட்லி கடை படத்திற்காக ஒலிக்கின்றது.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்

திருநாங்கூர் பூம்பொழிலின் ஒரு மேடையில் அடிகளும் இளங்குமரனும் வீற்றிருந்தனர். சாயங்கால வேளை. உலகம் பகல் என்னும் ஒளியின் ஆட்சியை இழந்து போய்விட்டதற்காக சோக நாடகம் நடத்துவது போல விளங்கும் மேற்கு வானம், பொழுது ஒடுங்கும் அந்திமாலைக்குச் சொந்தமான மேலை திசை மூலையில் இந்த சோக நாடகத்துக்கு திரை எழுதினார் போன்ற காட்சிகள், மேற்கு நோக்கி அமர்ந்திருந்த அடிகளுக்கு முன்புறம் கிழக்கு முகமாக பார்த்தவாறு இளங்குமரன் இருந்தான். அவரிடமிருந்து ஏதோ நிறைய கேட்டு அறிந்து கொள்வதற்கு இருப்பது போல அமைந்து அடங்கி இருந்தான் இளங்குமரன். அவரும் அவனுக்கு கூறுவதற்காக மனதுக்குள் சிந்தனைகளை வரிசைப்படுத்திக் கொண்டிருப்பது போன்ற முகபாவத்தோடு இருந்தார். மேற்கு வானத்தில் காட்சிகள் மாறிக்கொண்டிருந்தன. இதே போன்ற ஒரு மாலை நேரத்தில் முதன் முதலாக நீலநாக மறவர் தன்னை அங்கே அழைத்து கொண்டு வந்த நாளை நினைத்தான் இளங்குமரன். இறந்த காலத்தின் நிகழ்ச்சியாக எங்கோ ஒரு கோடியில் நெடுந்தொலைவு நடந்து வந்த பின்னால் கால விதியின் அந்த பழைய திருப்பத்துக்கு பாவனைகள் மூலமாகவே பின்னோக்கி யாத்திரை போய்விட்டு திரும்பினான் அவன். அடிகளின் குரல் அவனை அழைத்து பேசத் தொடங்கியது. இளங்குமரா, இன்று காலை நீ கற்க வேண்டிய கடைசி சுவடியின் கடைசி வாக்கியத்தையும் கற்று முடித்துவிட்டாய். அடிக்கடி உன்னை தேடிக்கொண்டு இங்கே வருவாரே அந்த பெரியவர் வீரச்சோழிய வளநாடுடையார். அவர் எப்போதோ ஒரு நாள் கோபத்தில் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். அதை நான் இந்த வினாடி வரை மறக்கவில்லை. இளங்குமரனை உங்களுடைய ஞானச் சிறையிலிருந்து எப்போது விடுதலை செய்யப் போகிறீர்கள் என்று என்னை அவர் கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு நான் விடை சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதாவது, உன்னை இந்த ஞான சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டிய நேரத்திற்கு வந்தாயிற்று. விடுபட வேண்டிய தகுதி உனக்கும் வந்துவிட்டது. இந்த உலகத்தில் எல்லா சிறைகளிலிருந்தும் எல்லா தலைகளிலிருந்தும் விடுபடுவதுதான் ஞானம் என்று நான் பல்லாண்டுகளாக நினைத்தும் கற்பித்தும் உணர்ந்தும் வந்ததை ஒரே ஒரு கணத்தில் மாற்றி ஞானச் சிறை என்று சொல்லிய தைரியத்தை அந்த கிழவரிடம்தான் கண்டேனப்பா என்று அடிகள் சொல்லிச் சிரித்த போது, அதை அடிகள் பொறுத்தருள வேண்டும், அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கூறியிருப்பார் என்று இளங்குமரன் குறுக்கிட்டு கூறினான். பொறுத்தருளாவிடில் இதுவரை இக்கேள்வி என் மனதிலேயே தங்கியிருக்குமா? நான் பொறுத்துக் கொள்வதற்கு கடமையும் உண்டு. என்னிடம் நீலநாகன் உன்னை பற்றி எப்போது முதன்முறையாக சொன்னானோ அப்போதிருந்து நானே உன்னை காண்பதற்கு தவித்தேன் என்ற ரகசியத்தை இன்று நீ தெரிந்து கொள்வதனால் தவறில்லை. என்னுடைய ஞானத்தை பயிர் செய்ய ஏற்ற விளைநிலமாவதற்கு முழுமையான மனிதன் ஒருவனை நான் தேடிக் கொண்டிருந்தேன். என் போன்றவர்களுக்கு அவதி ஞானம் என்று ஒரு உணர்வு உண்டு. முன்பின் தொடர்பு இன்றி இன்னதை இப்படி செய்தால் வெற்றிதான் கிடைக்கும் என நாங்கள் அவ்வப்போது மனதில் தோன்றும் தோற்றத்தால் உறுதி கொள்ளும் செயல்களும் மங்களமாகவே அமையும். நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினைவினாலேயே உணர்ந்து கணிக்கும் அவதி ஞானத்தை பற்றி உனக்கும் கற்பித்திருக்கிறேன். மனம் கனிந்தால் அந்த அபூர்வ ஞானம் எளிது. இளங்குமரா, உன்னை பற்றி கேள்விப்படுவதற்கு முன் காண்பதற்கு முன் என்னுடைய நினைவுகளிலும் சங்கல்பத்திலும் நெடுங்காலமாக நான் பாவனை செய்து கொண்டு வந்த பரிபூர்ணமான மாணவன் எவனோ அவனாகவே நீ விளைந்து வந்தாய். நீலநாகன் உன்னை இங்கே அழைத்து வந்த நாளில் நம்முடைய முதல் சந்திப்பின் போது நான் கூறிய வார்த்தைகளை நீ இன்னும் மறந்திருக்க மாட்டாய். சந்திக்கின்ற போது உண்டாகிற உறவு, பிரிகின்ற நினைவு வருவதை தடுக்க முடியுமானால் உலகத்தில் துக்கம் என்ற உணர்வே ஏற்பட்டிருக்காது. என்னை போலவே அந்த பழைய நினைவுகளை நீயும் இப்போது திரும்ப எண்ணிக்கொண்டிருப்பாய். ஆனால் நான் அப்போது கூறிய வார்த்தைகளையும் மறந்திருக்க மாட்டாய். அறியாமையையும் ஆணவத்தையும் தவிர உங்களிடம் கொடுப்பதற்கு வேறொன்றும் கொண்டு வரவில்லை என்றாய் நீ. உன்னையே எனக்கு கொடு என்று வாங்கிக் கொண்டேன் நான். இன்னும் சில வார்த்தைகளும் அப்போது உன்னிடம் கூறினேன். என்னுடைய மனதில் உதயமாகும் காவியம் ஒன்றிற்கு நாயகனாக ஏற்ற முழுமையான மனிதன் ஒருவனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், தேடிக்கொண்டிருந்தேன். அவன் இன்று எனக்கு கிடைத்துவிட்டான் என்று பூரிப்போடு உன் கைகளை பற்றி கொண்டு நான் மகிழ்ச்சி கூத்தாடியதையும் நீ மறந்திருக்க மாட்டாய். அவற்றையெல்லாம் திருப்பி கூறுவதன் நோக்கம் இளங்குமரன் காவியத்தின் நிறைவெல்லையாக நான் எதை கற்பனை செய்து கொண்டிருக்கிறேனோ அதை பொய்யாக்கி விடாதே என்று வற்புறுத்துவதுதான். இப்படி இந்த சொற்கள் உணர்ச்சி தோய்ந்து அவரிடமிருந்து ஒலித்த போது முகத்தை நன்றாக பார்க்கும் ஆவலோடு நிமிர்ந்து இளங்குமரன் அப்போது தான் கிழக்கே உதயமாகிக் கொண்டிருந்த சந்திரனையும் அவருடைய முகத்தையும் சேர்த்து பார்த்தான்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திம்பல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.

0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
1: நேரம் 7:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ்.
2: அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தமிழக அரசின் இலவச பாடப்புத்தக திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். கல்வி அனைவருக்கும் சம உரிமை என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மாணவர்களின் கல்வி செலவுகளை குறைக்கும் வகையில் இலவச பாடப்புத்தக திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் பொருளாதார நிலையில் பின்தங்கிய மாணவர்களும் கல்வி பெற தடையில்லாமல் பாடங்களை படிக்க உதவுவதாகும். இதில் அரசு பள்ளி மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பயன்பெறலாம். அதுமட்டுமல்லாமல் பல உதவிகளும் வழங்கப்படுகின்றது. அனைத்து பாடங்களுக்குமான இலவச பாடப்புத்தகங்கள் கல்வியாண்டு தொடங்கும்போது வழங்கப்படுகிறது. புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் பள்ளி மூலம் நேரடியாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு எந்த கட்டணமும் இல்லை. அனைவருக்கும் சமமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இத்திட்டம் பள்ளி மூலம் நேரடியாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு எந்த கட்டணமும் இல்லை. அனைவருக்கும் சமமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இதனால் பெற்றோருக்கு கல்வி செலவு குறைகிறது. மாணவர்களுக்கு நேரத்தில் புத்தகம் கிடைக்கிறது. கல்வி தரம் மேம்பாடு அடைய செய்கிறது. பள்ளி விலகல் என்பது குறைக்கப்படுகிறது. எனவே இலவச பாடப்புத்தக திட்டம் என்பது எளிமையாகவும் சமமாகவும் மாற்றிய ஒரு சிறந்த நலத்திட்டமாகும். மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை மாணவர்கள் பயன்படுத்தி நல்ல கல்வி பெற வேண்டும். அறிவோம் அரசின் திட்டங்கள் இந்நிகழ்ச்சியில் இன்று இலவச பாடப்புத்தக திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம எத்தனை தான் கஷ்டப்பட்டாலுமே சம்பாதிக்க முடியாத ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேரம் மட்டும்தாங்க. நேரம் வரும் என்று நாம் காத்துக்கிட்டு இருக்காம இருக்கும் நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்புக்காக நாம் நீண்ட காலம் காத்திருக்காமல் வெற்றிகள் நமக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரம், இந்த நிமிடம், இந்த நொடி நமக்கானது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாங்க. குட் மார்னிங் நீலகிரிஸ்ல அடுத்து பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்த பாடல் டூட் படத்துல இருந்து இந்த பாடல் இணைந்திருக்கல் ஒட்டி எஃப்எம் 101.8 உடன்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றை விட இன்னொன்று ஒன்று சிறந்ததாகவே எப்பவுமே நம்ம எண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சு இயல்பாகவே நம்ம அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல் என்ன அப்படிங்கும்போது போதும் என்கின்ற அந்த மனம் இருந்துச்சுன்னா நமக்கு லைஃப் எப்பவுமே ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோ நேர்களே அடுத்த பாடல் ஒலிக்கின்றது ஜவான் படத்திற்காக. இந்த பாடல் நேரம் 8 மணி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீலகிரேஸ். நேரம் அப்படிங்கிறது நமக்கு பல அனுபவங்களை கற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. நேரம் என்பது நமக்கு பல நினைவுகளை தந்த ஒன்று அப்படின்னு சொல்லாலுமே அந்த நேரம் என்பது நமக்கு ஒரு இலவசமான ஒன்று, ஆனால் அது வந்து விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லலாங்க. நம்மால் அந்த நேரத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியாத ஒன்றுதான், ஆனால் அதை பயன்படுத்த முடியும், அதை வைத்திருக்க முடியாதுதான். ஆனால் அதை நாம் நல்ல முறையில் நமக்கான மட்டுமில்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்காக நல்ல முறையில் அந்த நேரத்தை செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது நேர்களே குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து ட்ரெண்டிங் ஹிட்ஸில் காத்துக்கிட்டே இருக்குது மகாராஜா படத்தில் இருந்து இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: 2026. And in hockey, India registered dominant 4-1 win over Korea in Men's Under-18 Asia Cup. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:30.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: திரைகானம் கேட்கலாம்.

0: நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
2: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
3: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவரு சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களை பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்துல இப்ப கூட ரேடியோ வச்சுதான் நியூஸும், டிசாஸ்டர் பத்தி, எலெக்ஷன் பத்தி, நாட்டு நடப்ப பத்தி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கத்துக்கிறாங்க. சோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்ல, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலா ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸ், கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
4: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவா ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க, அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
5: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயரா இருக்கு. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்க அவங்க டே டு டே லைஃப்ல வந்து ஹியர் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா எதனால இருக்கு அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதரா இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸா இருக்கலாம், இதை பத்தி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை பிளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க லைக் வந்து, ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரேடியோல. லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பத்தி இன்டர்வியூ எடுக்கும் போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும்.
6: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். ஸோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலயமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். ஸோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
7: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ் எல்டர்ஸ் எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ் அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ் எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும். நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
8: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
9: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80ஸ்ல பான் ஆன ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80ஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
10: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
11: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு

0: நேயர்கள் கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் உங்களுக்காக. இதோ நேயர்களே, கேட்பதற்கு முன்
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ரெட்ரோ ராகங்களில் ஒலித்தது புதுநெல்லு புதுநாத்து பட பாடலை தொடர்ந்து உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திற்காக.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது, இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவுதான். இப்போ 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு, மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை, வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறது இல்லை, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணினேன் டாக்டர்னா. என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு நானும்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:16. நேர்கள் கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம்.

நேர்களே, இன்று உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை நிலவரமாக மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக கத்திரிக்காய் 50 முதல் 60 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 27 முதல் 33 ரூபாயாகவும், தக்காளி நாட்டு ரகம் 40 முதல் 50 ஆகவும், ஆப்பிள் ரகம் 40 முதல் 50 ரூபாயாக விற்கப்படுகிறது. அவரை 75 முதல் 106 ரூபாயாகவும், புடலங்காய் 30 முதல் 40 ரூபாயாக விற்கப்படுகிறது. பெருக்கங்காய் 35 முதல் 50 ஆகவும், சிறைக்காய் 20 முதல் 34 ஆகவும், பாகற்காய் 44 முதல் 54 ரூபாயாகவும், கொத்தவரங்காய் 29 முதல் 41 ரூபாயாகவும், பூசணிக்காய் 16 முதல் 24 ஆகவும், அரசாணிக்காய் 16 முதல் 24 ரூபாயாகவும், பச்சை மிளகாய் 40 முதல் 60 ரூபாயாகவும் மொத்த விலையிலிருந்து சில்லறை விலையாக விற்பனை செய்யப்படுகிறது. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரமாக சின்ன வெங்காயம் 40 முதல் 66 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 28 முதல் 36 ரூபாயாகவும், பொரியல் தட்டை 29 முதல் 41 ஆகவும், முருங்கைக்காய் 30 முதல் 40 ஆகவும், தேங்காய் 40 முதல் 60 ரூபாயாகவும், மாங்காய் 21 முதல் 29 ஆகவும், வாழைக்காய் 37 முதல் 50 ரூபாயாகவும், சேனைக்கிழங்கு 37 முதல் 45 ரூபாயாக விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 29 முதல் 41 ரூபாயாகவும், உருளைக்கிழங்கு 37 முதல் 53 ரூபாயாகவும், மேரக்காய் 21 முதல் 29 ஆகவும், முள்ளங்கி 24 முதல் 36 ரூபாயாகவும், கேரட் 50 முதல் 70 ரூபாயாகவும், பீட்ரூட் 37 முதல் 53 ரூபாயாகவும், நூற்கோல் 29 முதல் 41 ஆகவும், டர்னிப் 25 முதல் 35 ரூபாயாகவும், முட்டைகோஸ் 21 முதல் 29 ரூபாயாகவும், காலிஃப்ளவர் 40 முதல் 50 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. மொத்த விலையிலிருந்து சில்லறை விற்பனை விலையாக இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம்: வெள்ளைப்பூண்டு 140 முதல் 180 ரூபாயாகவும், புஷ்பீன்ஸ் 50 முதல் 70 ரூபாயாகவும், குடமிளகாய் 42 முதல் 58 ரூபாயாகவும், பஜ்ஜி மிளகாய் 33 முதல் 47 ஆக விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 42 முதல் 58 ஆகவும், கொத்தமல்லி 66 முதல் 94 ரூபாயாகவும், புதினா 42 முதல் 58 ரூபாயாக விற்கப்படுகிறது. கீரை வகைகளான அகத்திக்கீரை தன்

கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை, வாழைத்தண்டு இவைகள் 50 முதல் 70 ரூபாயாக விற்கப்படுகிறது. வெள்ளரிக்காய் 29 முதல் 41 ரூபாயாக விற்கப்படுகிறது. பழங்கள் வாழைப்பழம் மோரிஸ் 29 முதல் 41 ரூபாயாகவும், நேந்திரன் பழம் 33 முதல் 47 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், மொத்த விலையிலிருந்து சில்லறை விற்பனைக்கு நேர்களே நிலவரம் கேட்டீர்கள். நேரம் 9:20.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: மேற்கில் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். அப்படிங்கும்போது கோல்டன் ஹிட்ஸ் சாங் அப்படின்னு சொல்லலாங்க. 80s 90s 2000 பாடல்கள் அப்படிங்கும்போது நம்ம மனசை என்றைக்குமே பசுமையாக வைத்து கொண்டு நம்ம மனசுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட பாடல்களில் இதோ நேர்களே அடுத்த பாடல் வருகிறது. தர்மா படத்திற்காக இந்த பாடல்.

கேட்ட பாடல் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குழுவினர் குரல்களுக்காக. தர்மா படத்திற்காக இந்த பாடல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுரலதா அவர்களின் குரல்களுக்காக பாண்டிதுரை படத்திலிருந்து இந்த பாடல்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கேட்ட பாடல் ஒழித்தது உத்தமராசா படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரல்களுக்காக இளையராஜா அவர்களுடைய இசையில வந்து இந்த பாடலை கேட்டும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: கேட்ட பாடல் ஒழித்தது தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனு அவர்களின் குரலில்.
1: FM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: பாண்டியன் படத்தில் இருந்து பாடலை கேட்டும் மனு மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சம்மியோ, தென்னிலாம் சம்மியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 மாணவர் குரல். நிகழ்ச்சியில முதல் மாணவர் யாருன்னு பார்க்கலாம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஜோஷ்வா.
2: ஜோஷ்வா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு ஜோஷ்வா. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
3: நான் இப்ப 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன்.
2: காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா?
3: ஜாயின் பண்ணிட்டோம்.
2: ஓகே, 12th ல என்ன குரூப் எடுத்தீங்க?
3: பயோ மேக்ஸ்.
2: எக்ஸாம் எல்லாம் எப்படி இருந்துச்சு?
3: எக்ஸாம் டஃபா தான் இருந்துச்சு.
2: டஃபா தான் இருந்துச்சா? ஓகே, நல்ல மார்க் எடுத்துட்டீங்களா?
3: மார்க் எடுத்துர்க்கேன்.
2: இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் எம்எஸ்சி ஏஏஎம்எல் சூஸ் பண்ணிருக்கேன்.
2: ஓகே, அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களோட கோர்ஸ் பத்தி?
3: ஏஏஎம்எல் ல மெஷின் லேர்னிங். நான் எம்எஸ்சி ல எடுத்துக்கிறதுனால எனக்கு வந்து யுஜி பிஜி ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாப் வேகன்சி நல்லா இருக்கும். மெஷின் டிகோடிங், ரோபோடிக்ஸ் டிகோடிங்லாம் பண்ணிக்கலாம் இல்ல. ஜாப் வேகன்சி நல்லா இருக்கும்.
2: இதுதான் உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசையா இல்ல வேற ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு?
3: எனக்கு இதுதான் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு.
2: ஓகே, எதனால இத படிக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு?
3: மெஷின் டிகோடிங், மெஷின் பத்தி நிறைய கோடிங் பண்ணலாம். ஹை வேகன்சி, ஜாப் வேகன்சி, ஹை சாலரி பேக்கேजेस இதெல்லாம் என்ன காரணம்?
2: கோடிங்லாம் உங்களுக்கு தெரியுமா?
3: கோடிங் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க.
2: ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க கோடிங் லாங்குவேஜ்?
3: கோடிங் லாங்குவேஜ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டு இருக்க. அதுக்கு அப்புறம் பைத்தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம்.
2: ஸ்டாக் டெவலப்பர் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க படிச்சிட்டு இருக்கத பத்தி என்னத்த படிப்பீங்க?
3: நான் ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் படிச்சிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இப்போ ஃப்ரண்ட் எண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க. ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது, டேபிள் காலம்ஸ் போயிட்டு இருக்குது, HTML போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும் இல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல.
2: இப்போ 12th எக்ஸாம் முடிச்சு லீவ்ல இருந்தீங்க இல்லையா? அந்த டைம்ல என்ன பண்ணீங்க?
3: அப்ப இடையில கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
2: இது வந்து உங்களோட காலேஜ் கோர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா?
3: 4 இயர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: இந்த 4 இயர்ஸ் முடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க?
3: இது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். இது அது ஜாப் ஏதாவது சர்ச் பண்ணனும். அங்க எங்க காலேஜ்லயே வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கு. 4th இயர்ல இன்டர்ன்ஷிப் கொடுத்துருவாங்க, அதனால பிரச்சனை இல்ல.
2: பிஜி படிக்கலாம்ன்ற ஐடியால இல்லையா?
3: எம்எஸ்சின்றது பிஜி வந்து யுஜி பிஜி கம்பைன் பண்ணி படிக்கிற ஐடியா தான் இது எம்எஸ்சின்றது.
2: அதனால நீங்க ஜாபே போயிடலாம்னு ஐடியால இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்களா?
3: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம்.
2: ஓகே, எல்லாரும் வேற வேற காலேஜ் போயிடுவாங்க இல்லையா?
3: எல்லாம் வேற வேற காலேஜ்,
2: அதனால மிஸ் பண்ண மாட்டீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டீங்களா?
3: எல்லாம் பக்கம் பக்கம் தான் இருக்காங்க,
2: அதனால அப்பப்ப பாத்து ஃப்ரெண்ட் சொல்றீங்களா? ஓகே, உங்களோட ஹாபிஸ் என்ன?
3: பிளான்ட் நான் வளர்த்துறது.
2: எல்லா பிளான்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் எது?
3: பிடிச்ச பிளான்ட் வந்து அகர்.
2: ஓகே, அது என்ன பிளான்ட்?
3: அது வந்து ஒரு இன்டென்சிக்கு யூஸ் பண்ற பிளான்ட். அது நிறைய பர்பஸ் இருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம், சாம்பிராணி போக போடுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கு.
2: நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன சாங் வேணும்?
3: அனிருத் சாங் ஏதோ ஒன்று போடுங்க நீங்களே.
2: ஓகே, தேங்க்யூ.

0: நேர்களே, மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கே விவேகா.
1: விவேகா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: எத்தனாவது படிச்சிட்டு இருக்கீங்க? செவன்த் போறீங்களா இப்போ? எப்படி படிப்பீங்க?
2: நல்லா படிப்பேன்.
1: ஓகே, எத்தனாவது ரேங்க் எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பீங்களா? ஓகே, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ் தான் பிடிக்கும். உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க?
2: படிப்பேன்.
1: ஓ, ஃப்ரீ டைம்லயே படிப்பீங்களா?
2: படிப்பேன், டிரா பண்ணுவேன்.
1: எக்ஸாம் லீவ் எல்லாம் இருந்துச்சுல, இப்போ இந்த லீவ் எல்லாம் விட்டாங்கல, இந்த லீவ்ல என்ன பண்ணீங்க?
2: ஹேண்ட் ரைட்டிங் இது பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன், கூட்டி போயிடுவேன், அங்க பாட்டி தாத்தா எல்லாம் பாத்துட்டு வருவேன்.
1: ஓகே, உங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போய் தங்குனீங்களா?
2: தங்கணும்.
1: பாட்டி தாத்தா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: ரொம்ப பிடிக்கும்.
1: பாட்டி தாத்தா எல்லாம் உங்களுக்கு என்ன எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க?
2: French fries, sweets, traditional foods, நிறைய செஞ்சு கொடுத்தாங்க.
1: ஓகே, என்ன traditional food செஞ்சாங்க?
2: டைமண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இது.
1: ஓகே, இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க இல்லையா, எக்ஸைட்டிங்கா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன்.
1: ஏன், வீட்ல போர் அடிச்சிருச்சா?
2: ஆமா.
1: ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க இல்லையா? இந்த லீவ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா?
2: ஆ, பேசணும்.
1: எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றாங்களா?
2: ஆமா.
1: உங்களுக்கு பெருசா என்ன ஆகணும்னு ஆசை?
2: மேக்ஸ் டீச்சர்.
1: மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: ரொம்ப பிடிக்கும் ஆண்டி.
1: உங்களுக்கு ஆக்டர் யார பிடிக்கும்?
2: விஜய்.
1: ஓகே, விஜய் சாங் கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: இட்லி மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து தியாஸ்.
1: தியாஸ், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். உங்க பேரோட மீனிங் என்ன தெரியாதா? எத்தனாம் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: நான் 7th போறேன்.
1: 7th போறீங்க? ஓகே. 6 முடிஞ்சு 7th போறீங்க இல்லையா? எப்போ ஸ்கூல் ரீஓபனிங்?
2: ஸ்கூல் ரீஓபனிங் 8th போறேன்னு தெரியல.
1: இப்ப லீவ்ல எல்லாம் என்னென்ன பண்ணீங்க?
2: லீவ்ல ஊர் போனேன், விளையாடுவேன், அவ்வளவுதான்.
1: ஓகே, ஏதாவது சம்மர் கிளாஸ்க்கு எங்காவது போனீங்களா?
2: சம்மர் கிளாஸ் போலயா?
1: எங்கயுமே போல. ஓகே, லீவ்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டீங்களா?
2: விளையாண்டோம்.
1: ஓகே, என்ன விளையாண்டீங்க?
2: லாசன் கீ, கிரிக்கெட், கொக்கோ, அதெல்லாம் விளையாடுவோம்.
1: ஓகேப்பா, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
2: பிடிச்ச சப்ஜெக்ட்
1: மேக்ஸ். யார் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பா?
2: அம்மா.
1: அம்மா, அம்மா நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மிஸ் யாரு?
2: தாண்டி நானு. ஏன்னா நல்லா லெசன் கேட்பாங்க, நல்லா இருப்பாங்க.
1: உங்களுக்கு பெருசா என்ன ஆகணும்னு ஆசை?
2: இது கலெக்டர்.
1: நிகழ்ச்சியில ஏதாவது பாட்டு பாடுறீங்களா?
2: ஜானி ஜானி எக்ஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஃப் நோ பாப்பா, யுவர் மாட்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம் இந்த நிகழ்ச்சியில?
2: விஜய் பாட்டுல என்னாச்சு பாட்டு போடுறீங்களா?
1: ஓகே, தேங்க்யூ, போட்டுடலாம். தேங்க்யூப்பா.

0: Why doesn't she just love me?
1: இட்லி மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நிவேதிதா.
2: நிவேதிதா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
2: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப லீவ்ல வந்துட்டு தாத்தா பாட்டி
3: வீட்டுக்கெல்லாம்
2: போனீங்களா? தாத்தா பாட்டி எல்லாம் என்ன செஞ்சு கொடுத்தாங்க உங்களுக்கு? இனிமே லீவ் வந்தாதான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் இல்லையா? உங்க தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பெருசா என்ன ஆகணும்னு ஆசை?
3: ஐஏஎஸ்.
2: எதுக்காக ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை? ஓகே, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க?
3: டிராயிங்.
2: உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன?
3: பிரியாணி.
2: கே, யார் செய்வா பிரியாணி?
3: அம்மா.
2: கே, அம்மா சூப்பரா செய்வாங்களா?
3: ம்.
2: கே, உங்களுக்கு செய்ய தெரியுமா பிரியாணி?
3: செய்ய தெரியுது.
2: ஓகே, எதா செய்வீங்களா? குக்கிங்ல எதா பண்ணுவீங்களா? அதும் பண்ண மாட்டீங்களா? இனிமேல் தான் கத்துக்குவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன? ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்டிருக்கீங்களா? என்ன ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
3: பாஸ்கெட்பால், டென்னிஸ்.
2: ஓகே, அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில?
3: முத்தமாலை கொட்டிச்சு.
2: எதனால அந்த சாங் பிடிக்கும்?
3: நல்லா இருக்கும் வாய்ஸ்லாம்.
2: அந்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

இத்துடன் மாணவர் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி இல்ஷா பிராங்க்லின்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்ப

0: அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
2: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? சரியான பதில் பிரதமர். இந்தியாவின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவராக இந்திய பிரதமர் செயல்படுகிறார். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டு இதன் தலைவராக தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார். இன்றைய கேள்வி, இந்தியாவில் இளம் வயதில் மாநில அமைச்சரானவர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, இந்தியாவில் இளம் வயதில் மாநில அமைச்சரானவர் யார்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். நேயர்களே, தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக 9344-1010-1 என்ற அலைபேசி எண்ணிலும், வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நேயர்களே, 8300-1010-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய விருப்ப பாடலை டைப் பண்ணி அனுப்பலாம். அதோடு வந்து இன்றைக்கி நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம் என்கின்ற உங்களுடைய அனுபவங்களையும் அந்த சில நிமிடங்களில் எங்களோட பேசலாம். முதல் பாடலுக்காக காத்துட்ருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வான்வெளியில் ஊட்டி பண்பலத்தில் எனது காலை வணக்கம். கோவை சிறுவாணித்தார் ரசிபுரம் கந்தசாமி.
0: வணக்கங்க, வணக்கங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கிறீங்க?
1: தங்கச்சுரங்கத்திலிருந்துங்க. டிஎம்எஸ் பாடிய நான் பிறந்த நாட்டு எந்த நாடு பெரியது.
0: கண்டிப்பா இந்த பாடலை கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம் எது?
1: நான் வானொலியில் 2000 ஆண்டு கோவை ரெயின்போ எஃப்எம்ல முதல் தாமரசன் சார் கூட உரையாடி இருக்கிறேங்க. அப்போ ஒரே புல்லரிப்பு வந்துருங்க. அதிசயமா
0: இன்னும் மறக்காம அந்த நினைவு அலைகளோட இருக்கிறீங்க இல்லீங்களா? இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு.
1: 2003 கொடைக்கானல் பண்பலையில வானவில் நிகழ்ச்சியில ஒரு மணி நேரம் வீராசாமி சார் கூட லைவ்ங்க.
0: ஓகேங்க, ஓகே, சூப்பர் சூப்பர். அந்த அந்த நினைவுகள் இன்னும் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்க. நன்றிங்க, நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு.

0: இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். எது அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லிடலாம். அடுத்த பாடலுக்காக நேயரும் காத்துட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: நான் தென் பொன்மணில இருந்து மணிகண்டன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். வாங்க டீ சாப்பிடலாம்.
0: கண்டிப்பா சாப்பிடலாம். சொல்லுங்க, நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம்.
1: சொல்றேங்க சார், நான் கைத்தறி நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க சார். எங்களுக்கு வானொலி தான் எங்களுடைய உற்ற தோழன் தோழியா இருக்குதுங்க. அப்படி வந்து 2000 கோவை வானொலி கேட்டு இருப்பேங்க, ஊட்டி வானொலி எல்லாம் முதல் மலைவரிசையில கேட்டிருப்போம். அப்புறம் 2000 எஃப்எம் வந்துச்சுங்க, கோவை வானொலி வந்துச்சுங்க. அதுல 2001 பூ பூக்கும் நேரம் காலையில 8 ஆரம்பிச்சாங்க. அந்த 2001 அந்த இதுல வந்து முதல் முதல்ல பேசிங்க. நான் கேட்ட பாடல் வந்து நன்றி சொல்ல உனக்கு, அந்த மறுமலர்ச்சி பாட்டு தான் கேட்டேங்க. அது ஒண்ணு வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க.
0: கண்டிப்பா.
1: பூ பூக்கும் நேரம் வந்து சார் ஓடணும் 1 விழா வந்து 9/9/2002 சத்தி காமதேனு கல்லூரியில வச்சிருந்தாங்க. அப்பதான் நான் நேர்ல போய் நண்பர்கள் நிலை இயக்குனர் எல்லாத்தையும் சந்திச்சது. அந்த தேதி இன்னும் என்னால மறக்க முடியுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பருங்க. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து ரிதம் படத்துல இருந்து காற்றே என் வாசல் வந்தாய். அப்படி எப்படிங்க வானொலி வந்து எங்க வீட்டுக்கு டெய்லி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி காற்றலையில தவழ்ந்து வர மாதிரி
0: பாடலும் உங்களுக்காக காற்றலையில் வந்துகிட்டே இருக்கீங்க. நன்றி.
1: நன்றி நன்றி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலும் வாட்ஸ்அப் வழியில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிற நேயர் ஓமலூரில் இருந்து மீனா விஜய் வந்து ஐ லவ் இந்தியா படத்தில் இருந்து பாடலை கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோம். அடுத்த நேயரும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பாடலோட வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அழகான காலை வணக்கங்களுடன் அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோங்க சார்.
0: ஓகேங்க, ஓகேங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம் எது?
1: 2013 பிப்ரவரி 18 தான் நம்ம ஊட்டி ஸ்டேஷன் ஓபன் ஆனதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உரையாடி இந்த வானொலியில் நம்ம மாதிரி நேயர் மக்களுக்கு வந்து லைன் கொடுத்து பேச வைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் டக்குன்னு லைன் போட்டேன். 999 இல்லை 2444-8900 நினைக்கிறேன்.
0: ஓகே சார், ஓகே. அந்த ஃபோனோட வந்து 2013 வந்து பண்பலையாச்சு. ஓகே, ஓகேங்க. என்ன பாடல் கேட்குறீங்க?
1: பாடல் வந்து எனக்கு மனசுக்கு ஏத்த மகாராஜாலேருந்து ஆட்டுமேட்டில். இது எப்போ ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் சேர்ந்து இனிமையான பாடலை காட்டல் தள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக நேயர்களை உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம் எது அப்படிங்கறத பற்றியும் கேட்டிருக்கிறோம். அடுத்த பாடலுக்காக நேயரும் காத்துக்கிட்டே இருக்கிறார். யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: முதல் முறையாக ஓட்டி பண்பலையில் இணைவது கோவை செல்பவரம் சையத்ரசூன்.
0: வணக்கங்க, வணக்கங்க, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. நாங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே நீங்க இன்னைக்கு முதல் முறையாக ஊட்டி எஃப்எம்ல பேச வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரிங்க,
1: அது இணைப்பு கிடைக்கிறது ரொம்ப குதிரைக்கொம்பா இருக்குங்க.
0: கண்டிப்பாங்க, அதையும் பிடிச்சு வந்திருக்கீங்க பாருங்க.
1: எங்களுக்கு
0: ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்துங்க உன்னை நான் சந்தித்தேன் படத்துல உன்னை காணும் நேரம் நெஞ்சங்க பாருங்க.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாங்க. அதோட சேர்த்து நீங்கள் வந்து வானொலியில் உரையாடிய முதல் தருணம்.
1: வானொலி முதல் தருணம் சொன்னா 2000ங்க. ஆனா அப்போ இப்போவாது எப்படியும் சிரமப்பட்டு 2-3 செல் வச்சு நாங்கள் லைன் பிடிச்சிடறோம். ஆனா அப்பெல்லாம் லைன் பிடிக்கவே முடியாதுங்க, ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு லைன் பிடிச்சிருக்கிறோம். அப்படி பேசினாலும் ஒரு 4-5 நிமிஷம் எல்லாம் பேசுறான். நம்மளோட என்னென்ன பண்றோம், நீங்க என்ன பண்றீங்க எல்லாம் விளக்காம கேப்பாங்க. அப்ப சாரதா ராமலதா இருந்தாங்க, அப்புறம் இவரு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ரொம்ப லைன் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதனால எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலம் திரும்ப கிடைக்காத காலம்.
0: ஓகேங்க, ஓகே, சூப்பருங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஊட்டி எஃப்எம்ல முதல் நேயரா வந்திருக்கிறீங்க, முதல் முறையாக வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க. உங்களுக்கான பாடல் இதுவும் வந்துகிட்டே இருக்கு.
1: நன்றி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். நேயர்களே, தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் வழியாக 8300 1901 1 8 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்குது, உங்களுடைய விருப்ப பாடலை டைப் பண்ணி அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வானொலியில் உரையாடிய முதல் தருணம் இது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். அதையும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டைப் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க நேயர். ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது பெரிய மருது படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். அழகான ஒரு குரலில் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடியிருப்பாங்க இந்த பாடல். பெரிய மருது படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்டால் சிவா அவர்களுக்கு நன்றி சொல்லிடலாம். அடுத்த பாடலுக்காகவும் நேயர் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பாடலோடு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: வந்து பிரபு பேசுறேங்க சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறோங்க.
1: சரி சரிங்க சார்.
0: ஓகேங்க
1: சார். நான் 2003ங்க சார். கோவை பண்பலையில பேசினேன். இது சாரி கோவை தலையில
0: முதல் தருணம் உரையாடிய
1: தாமரை சந்திரன் நினைக்கிற ஒரு பேரு. 2003 அப்ப பேச ஆரம்பிச்சிருங்க சார். இன்னும் பேசிட்டே இருக்கிறோம். அதுல பேச ஆரம்பிச்சுங்க. இந்த டிவில எல்லாமே கொஞ்சம் நம்ம ஊருக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் நல்லது ஏதாச்சும்னா நம்மளை கூப்பிடுறாங்க பேசுங்கன்னு. மைக் கையில்

0: ஓ, அது ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு இல்லீங்களா?
1: ஒரு சின்ன ரோடு போடல, ஏன் போடலீங்கன்னா அதுக்கு அந்த மைக் கையில் நீட்டினால உங்களுக்கு நடுங்க இருக்க ஆரம்பிச்சு.
0: மற்றவங்களுக்கு ரேடியோல பேசி பேசி நமக்கு அந்த நடுக்கம் இல்லாம போயிடுச்சு இல்லீங்களா? கண்டிப்பா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. என்ன பாடல் கேக்குறீங்க?
1: இன்னைக்கு இளையராஜா பிறந்த நாளுங்கிறீங்க, மன்னன் படத்துல இருந்து ராஜாதி ராஜாவுன்னு பாட போட்டுருங்க சார்.
0: இந்த பாடல் மன்னன் படத்துக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நீலகிரி மாவட்டத்தில் 6 பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்கன்றது தெரியும். பழங்குடி மக்கள் பண்பாடு மாறாமல் தங்கன தனி கலை பாரம்பரியத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. நான் இவர்களோட பயணப்படும் போது மூத்தவர்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, அவர்கள் மூலியமா நிறைய கதைகளை நான் பெற முடிஞ்சு. சுற்றுச்சூழலையும் பறவைகளையும் மரங்களையும் வனவிலங்குகளையும் எப்படி நேசிச்சாங்க, அந்த வனவிலங்குகள் அவர்களோட எப்படி பேசியிருக்கு, அந்த பறவை மூலமா என்னென்ன பலன் கிடைச்சு, மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம்.
0: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள் கேட்க தவறாதீர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக நேயர் விருப்பம் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேயர்களே, இதோ அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. மணிநகரத்தில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. சௌமி அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல், குரு சிஷ்யன் படத்திற்காக.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
3: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லாங்க. நிறைவு பாடலுக்காகவும் நேயர் காத்துட்டு இருக்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் கனகராஜுக்கு உற்சாகமான இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஜி கலகர் விஜயன் பேசுறேன். நீண்ட நாள் ஆச்சு உங்களோட பேசி.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட பேசி நானும் ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நீங்கள் வானொலியில் வந்து உரையாடிய முதல் தருணம் எது அப்படின்னு கேட்டுக்கிறோம்.
1: ஆமா சார், நான் வானொலியில் முதல் உரையாடின தருணம் வந்து கோடை பண்பலை 100.5 சார். அதுலதான் நான் வந்து முத வானொலியில மொபைல இணைப்பு பிடிச்சி முத முத சூரிய வம்சத்துக்கு ரோசா பூ சின்ன ரோசா பூ என்ற பாடல் கேட்டங்க. ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு அந்த நேரில வந்தது.
0: கண்டிப்பாங்க கண்டிப்பா.
1: ஊட்டி, சென்னை, தர்மபுரி எல்லா வானொலியில தமிழ்நாட்டு எத்தனை வானொலி அத்தனை வானொலிக்கு நான் வருவேன்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகளை தொடர்ந்து 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இதில் இருளர் பாடல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 மருத்துவ மலர். சர்வதேச பெற்றோர்கள் தினத்தையொட்டி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் அவர்களுடன் நேர்முகம்.

7 மணிக்கு திரைகாணம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், கறவை மாடு வளர்ப்பு குறித்து விவசாயி மாதேவன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், தொடர்ந்து 9:30 அறிவியல் நேரம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்களே, இன்றிரவு 9:30 அறிவியல் நேரத்தில் பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
3: நேர்களே, கோடை காலத்துல இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு, இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இத குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லதை நம்மளே செஞ்சுக்கலாம்.

0: arrival in India. Previously, registration had to be completed within 14 days after the end of the 180-day period. However, late registration beyond this period will now be permitted only under emergent circumstances. The Chief Justice of India, Justice Suryakant, administered the oath of office to five new judges of the Supreme Court today. Justices Sheel Nago, Sri Chandrasekhar, Sanjeev Sachdeva and Arun Valli and Senior Advocate V. Mohana took oaths as judges of the Apex Court. The centre had cleared their appointments yesterday on the recommendation of the Supreme Court Collegium. The appointments were made weeks after President Draupadi Murmu promulgated the Supreme Court Number of Judges Amendment Ordinance 2026, increasing the sanctioned strength of judges in the Apex Court from 34 to 38, including the Chief Justice of India. The anti-terrorism squad of Uttar Pradesh has arrested a young man named Mohammed Sheikh from Azamgarh, allegedly linked with Pakistani gangster Shahzad Bhatti. The ATS received the information that Pakistan's ISI and terrorist organizations were collaborating with Bhatti with the aim of spreading terror and threatening India's sovereignty, unity and territorial integrity. The intelligence was collected about Mohammed Sheikh of Azamgarh, who had connected with Shahzad Bhatti's terrorist gang via WhatsApp. Handlers of Shahzad Bhatti's gang had assigned Mohammed Sheikh to threaten and assassinate a female leader of a political party from another state. Sheikh was also motivating local youth to join Shahzad Bhatti's gang. The Central Board of Secondary Education CBSE portal for verification of issues in the supplied scanned copy of answer books and for re-evaluation of answers has been made live from today and will remain open till the 6th of June. The CBSE said the facility can only be availed by the students who have obtained a scanned copy of their evaluated answer books. External Affairs Minister Dr. S. Jaishankar met Deputy President of South Africa Paul Mashatile in New Delhi today. They discussed opportunities in trade, investments, MSMEs, digital and infrastructure domains. They also agreed on working closely in international forums. In a social media post, Dr. Jaishankar said he appreciates Paul Mashatile's strong commitment to deepening the long-standing partnership between the two countries. The President, Vice President and Prime Minister have extended greetings to the people of Telangana on its statehood day today. President Draupadi Murmu said Telangana is blessed with a rich cultural heritage and hard-working people. She said the state has made significant strides in innovation and development over the years. Vice President C.P. Radhakrishnan said blessed with rich cultural heritage and vibrant traditions, Telangana has contributed significantly to the nation's progress. And with that, we end this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லலாம், டிப்ஸையும் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலைகளோ இருக்கும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வேலை செய்கிறாங்க, வெளியவும் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த வேலையை வந்து சந்தோஷமாக தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவுமே செஞ்சிட்ருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டுமே வேலை செய்வாங்க, ஆனால் வெளியே போயிட்டு வரவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸு, அப்புறமா வீட்டை நாம் எப்படிலாம் அலங்காரப்படுத்தி வச்சுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸு, நாம் எப்படிலாம் சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச அருமையான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நம்பர்ஸ் தான், 9344-1001 8 8300-1018 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 0423 இணைப்பு எண்ணோட 2966-7811. இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு எண்ணுக்கு கால் பண்ணி உங்களுடைய அருமையான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 எங்கெல்லாமே சமையல் ஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திற்காக முகேஷ் மதுஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியது டி இமான் இசையில்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு பெண்கள் கால் பண்ணி உங்களுடைய அருமையான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க.
2: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.

0: நேர்களே, சிநேகிதி நிகழ்ச்சியை பெண்கள் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குறிப்புகள் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கோம். நீங்க கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் ஒரு குறிப்பு கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி ஒரு 2-3 நாள் ஆச்சுனாலே பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாம வைக்கும் பொழுது லேசாக வாட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் பொழுது நாம இந்த வெண்டைக்காய் இருக்கு பாத்தீங்களா, வெண்டைக்காய் வந்து சீக்கிரமா வாடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வெண்டைக்காயோடைய மேல் பகுதியும் அடிப்பகுதியையும் மட்டும் கட் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா சீக்கிரமா பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் முற்றி விடாமல் இருக்கும் அப்படிங்கிற இந்த கருத்தோட நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வரப்போது. இணைந்திரங்கள், இது உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: Everybody listen to samba bamba rumba tumba.

நிலையத்தில் நேரம் 12:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கான ஒரு எளிமையான சமையல் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அவசரத்தில் இப்போ சாம்பாரோ காரக்குழம்போ செய்யும் பொழுது கொஞ்சம் புளியோ தக்காளியோ ஜாஸ்தி போட்டுட்டு அதனால் ரொம்ப புளிப்பு சுவை வந்துருச்சுன்னு வைங்க. அந்த புளிப்பு சுவையை நாம் எப்படி கம்மிப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, அந்த குழம்புல ஒரு துண்டு வெல்லமோ ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய புளிப்பு சுவை எல்லாமே குறைஞ்சிடும் அப்படிங்கிற இந்த சின்ன தகவலோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடலை கேளுங்கள்.

கேட்ட அந்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் அனிதா ஆகியோர் இணைந்து பாடியது அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்திற்காக. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக நான் கொடுக்க போற தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாவு அரைக்கும் பொழுது அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற போடும் பொழுது அரைக்கும் போது அது கூட நம்ம கொஞ்சம் வேக வச்ச சாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாதத்தையும் போட்டு அரைச்சா தோசை இன்னுமே நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிற இந்த தகவலை தொடர்ந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல தேங்காயெல்லாம் நிறைய வாங்கி வைப்போம் பாத்தீங்களா, ஒரு 2-3 தேங்காய்லாம் ஒரே டைம்ல நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்பவே அத்தனை தேங்காவும் தீராது. ஸோ அந்த முழு தேங்காவையும் ரொம்ப நாள் நம்ம அப்படியே வச்சாலும் என்ன ஆகிடும், சீக்கிரமா கெட்டு போய் அழுகி போயிடும் உள்ளார. அப்படி அழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தேங்காவுடைய கண் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த கண் பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சா நீண்ட நாள் தேங்காய் அழுகி போகாம இருக்கும் அப்படிங்கிற இந்த தகவலை தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக தித்தி குதை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்சிதேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உரம் மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக்குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொறுத்திருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: நேரம் 12:50.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பி எம் சூர்யா கர் முஃப் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். மின்சாரம் என்பது இன்று அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் மின்சார பில் வரும்போது நம்மில் பலருக்கு ஒரு சிறிய கவலை ஏற்படத்தான் செய்கிறது. இதற்கு தீர்வாகவும் இயற்கையோடு இணைந்த ஒரு வழியாகவும் வந்ததுதான் இந்த வீட்டுக்கூரை சூரிய மின்சக்தி திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உள்ள 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குவதும், மக்கள் தாங்களே மின்சாரத்தை தயாரிக்கும் மின் உற்பத்தியாளர்களாக மாற்றுவதும் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் வீட்டின் கூரையில் சோலார் பேனல்களை பொருத்துவதன் மூலம் மாதந்தோறும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற முடியும். அதிகப்படியான மின்சாரத்தை அரசாங்கத்திற்கே விற்று வருமானம் ஈட்ட முடியும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பசுமை ஆற்றலை நாம் உருவாக்க முடியும். சோலார் பேனல்களை வைப்பதற்கு அதிக செலவாகுமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதற்காகவே மத்திய அரசு மிகப்பெரிய மானிய திட்டத்தை அறிவித்துள்ளது. 1 கிலோவாட் வரை ரூபாய் 30,000 மானியமும், 2 கிலோவாட் வரை ரூபாய் 60,000 மானியமும், 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் அதிகபட்சமாக ரூபாய் 78,000 மானியமாக வழங்கப்படுகிறது. மீதமுள்ள தொகைக்கு மிக குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கிகள் கடன் வழங்குகின்றன. இது ஒரு செலவு அல்ல, நீண்ட காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு. இந்த சோலார் பேனல்கள் 25 ஆண்டுகள் வரை உழைக்கக்கூடியவை. இதற்கு பெரிய பராமரிப்பு தேவையில்லை. அவ்வப்போது தண்ணீரில் பேனல்களை துடைத்து சுத்தமாக வைத்திருந்தால் போதுமானது. நீங்கள் பகலில் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை பயன்படுத்தியது போக மீதமுள்ளது பொது மின் இணைப்பிற்கு செல்லும். இரவு நேரத்தில் நீங்கள் கிரிட்டில் இருந்து மின்சாரம் எடுப்பீர்கள். மாத இறுதியில் நீங்கள் கொடுத்த மின்சாரத்திற்கும் எடுத்த மின்சாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்திற்கு மட்டுமே நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை மிக எளிமையானது. pmsuryagar.gov.in என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள். உங்கள் மாநிலம் மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் நுகர்வோர் எண்ணை பதிவிடுங்கள். உங்களுக்கு பிடித்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தை தேர்வு செய்து சோலார் பேனல்களை பொருத்துங்கள். நிறுவிய பின் தணிக்கை செய்யப்பட்டு உங்கள் வங்கி கணக்கிற்கே நேரடியாக மானியத் தொகை வந்து சேரும். சூரிய ஒளி என்பது இறைவன் நமக்கு கொடுத்த இலவச வரம். அதை மின்சாரமாக மாற்றுவது நமது புத்திசாலித்தனம். இந்த திட்டத்தின் மூலம் மின்சார பில் 0 மாறுவதுடன் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து நம் பூமியை காக்கவும் நாம் உதவுகிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வீட்டை ஒரு மின் உற்பத்தி நிலையமாக மாற்றுங்கள். இருளை விரட்டுவோம், சூரிய ஒளியில் நாட்டை உயர்த்துவோம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பி எம் சூர்யா கர் முஃப் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம் பொருளாதாரம் கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாகவும் மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம் முதலீடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள்

0: இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவ்வியவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறு மதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலையில் இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளி வைத்தார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்விக் கட்டணத்தை வரும் 5ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனி

0: சாமி கோவையில் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்தில இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8 விருமாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: இது ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி மக்களான இருளறின மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: சீமே நமா சீமே

நம்ம தானியம் போட்டிருக்கோம், குருவி எல்லாம் வந்து சாப்பிடுது, சாப்பிட்டு அதை திட்டி திட்டி நம்ம கல்லில் துரத்துறது. ஆராம்பு கடிலி சோரேகா மேகினா கல்லெடுத்து லேக்காவா கணா போடே செடுகிலி, ஆராம்பு கடிலி சோரேகா மேகினா கல்லெடுத்து லேக்காவா கணா போடே செடுகிலே, கம்புங்கா காடிலி காக்கேகா மேகினா கல்லெடுத்து லேக்காவா ரெக்கே ரெண்டு முருகிலி.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் மக்களின் பாடல்கள் இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம்.
5: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதி சர்வதேச பெற்றோர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் சாருகேசி அவர்கள் நம் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்.
6: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
5: மேடம், இந்த பெற்றோர்கள் தினம் நம்ம எதுக்காக கடைபிடிக்கும்?
6: பெற்றோர்கள் தினம் கடைபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பொதுவாக சில்ட்ரன் தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பட் பேரண்ட்ஸ் வந்து தேர் லைக் செல்ஃப்லெஸ் பீப்புள். லைக் அவங்களுக்கு எந்த அவங்களோட ஒரே கோல் வந்து அந்த சில்ட்ரனை எப்படி நரிஷ் பண்ணி வளர்க்குறது மட்டுமே தவிர்த்து, அவங்களுக்கு அதனால அவங்க பாதிப்படைஞ்சாலும் அதை பற்றி நம்ம யாருமே அதை பற்றி கன்சர்ன் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸையுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேரண்ட்ஸ் டேயோட முக்கிய குறிக்கோள்.
5: ஸோ ஒரு பேரண்ட்ஸாக வந்து குழந்தைங்களை வளர்க்குறதுல அவங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு?
6: ஜென்ரலாக இப்போ இருக்கிற மாடர்ன் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற சேலஞ்சஸ் தான் ரொம்ப அதிகம். பிகாஸ் முன்னாடிலாம் வந்து இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அப்போ ரொம்ப கம்மி. லைக் டிவி, செல்ஃபோன்ஸ், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அப்போ கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அகாடமிக் இந்த தடைகளை தாண்டி வந்து அவங்க அகாடமிக்காக அவங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கிறது. இன்னொன்று, இப்போ இருக்கிற காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இருந்த 12th, 10th மார்க்ஸ் இல்லைன்னா அப்போ இருந்த பாப்புலேஷன் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரே சிங்கிள் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2-2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க எழுதுறவங்க. ஸோ அது வந்து குழந்தைகள் மேலே இருக்கிற ப்ரெஷரை தாண்டி பேரண்ட்ஸ் மேலேயுமே ஒரு அதிகமான ப்ரெஷர் வந்து வருது. ஸோ அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வர்றதுனால இந்த மாதிரி அகாடமிக் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அசிஷம் அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே அதிகமாகறதுனால அவங்களுக்கு அகாடமிக் தாண்டி அந்த எக்கனாமிக்கல் பேர்டனுமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் கத்துக்கிறது இல்லை, நிறைய ஸ்கில்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு கத்துக் கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஸ்கில்ல கத்துக் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்கனாமிக் பேர்டன் வந்து அந்த பேரண்ட் மேலதான் விழும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அவங்க ரொம்ப ஃபேஸ் பண்றாங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியில அருமையான பாடலை கேட்டோம். தொடர்ந்து சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: ஸோ வந்து எஜுகேஷன் லெவலில் வந்து பேரண்ட்ஸும் சேர்ந்து பசங்களோட படிக்கிறாங்கன்னு சொல்லலாம்
2: இல்லையா? எக்ஸாக்ட்லி.
1: ஸோ எல்கேஜிலேருந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. ஸோ இதை அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம்?
2: அவங்க மேனேஜ் பண்ணுறது எப்படி பண்ணலாம்னா மேம், எல்லாத்தையுமே அந்த காம்படிஷன் அவங்களும் எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து எல்கேஜிக்கு ஏபிசிடி தான் படிக்கணும்னா ஏபிசிடி போதும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறைய ஸ்கூல்ஸே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், 4 லாங்குவேஜ் வந்து அட் அ டைம் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது. நான் படிக்கும்போதெல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி மேக்ஸிமம் இவ்வளோ தான் போச்சு. இப்போ இருக்கிறவங்க ஜெர்மன், ஸ்பானிஷ் எல்லாமே அட் அ டைம் படிக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து இதை அந்த குழந்தைய படிக்க வைக்கணுங்கிற ஃபோர்ஸ் பண்ணுற சொசைட்டியுமே ஒரு மிஸ்டேக் தான். பேரண்ட்ஸை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க தவிர்க்கணும். லைக் ஒரு எல்கேஜிக்குன்னா ஏபிசிடி போதும், ஒரு யூகேஜி குழந்தைங்கன்னா சேர்த்து சொன்னால் போதும். அந்த கம்போஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேரண்ட்ஸ் வந்து அதை எடுத்துக்கணும் முக்கியமாக.
1: இப்போ என்னன்னா வந்து, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடி ஏபிசிடி ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க தான். இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது, எல்லாருமே வந்து டெய்லி ஓடுற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் நமக்கு பின்னாடி இருக்க பசங்க முன்னாடி
2: போயிடுறாங்க.
1: ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்னால தான் பசங்களை ரொம்ப புஷப் பண்ணுறாங்க.
2: அந்த ப்ரெஷர் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்தா போதும், அந்த குழந்தைங்களோட ஜென்ரல் என்விரான்மெண்ட்டே அதில் போயிடும். பட் பேரண்ட்ஸை குறை சொல்ல முடியாது, பிகாஸ் அப்படி சொசைட்டி அப்படி பில்ட் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ன்னு எல்லாமே அந்த ஸ்டேட்டஸ் அதிகமாக வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த ப்ரெஷர் அதிகமாகுது. இதுக்கு வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் தான் வேணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஜென்ரலாக ஒரு சில்ட்ரன் செட்டப் வந்து வளர்றதுக்கு பேசிக்ஸ் வந்து பேரண்ட்ஸ் தான். அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அதுபடி தான் அந்த குழந்தைங்க அடுத்தடுத்து சிஸ்டம்குள்ளே வரப்போகுது. பட் சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கலாகவே வந்து குழந்தைங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆட்டிசம் எடுத்துக்கலாம், ADHD இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. பட் நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த கண்டிஷன் இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம தான் வந்து தப்பாக வளர்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்குள்ள பேரண்ட்ஸ் மாட்டிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ரொம்ப கீனா இப்போ இந்த குளோபல் பேரண்ட்ஸ் டே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பேரண்ட்ஸ் மேலே விழுற ஒரு பேர்டனை தான் நம்ம வந்து கீனாக நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற கவுன்சிலிங் கொடுக்கணும். பிகாஸ் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் தானே, அவங்களும் ஒன்று அதுக்கு கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வர்றதில்ல. இப்போ சடனாக ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் அவங்களே கற்றுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேட்டிவ்ஸ். இப்போ டாக்டர்ஸ் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன்ஸை முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி கண்டுபிடிச்சு நாங்கள் ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுப்போம். பட் ஃபேமிலி கேதரிங்ஸ் இருக்கும், இன்னொன்று நிறைய பேரண்ட்ஸ் குரூப், சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் இருக்கும் இந்த அந்த பேரண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அல்சிமஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் சில்ட்ரனுமே ஒரு டைமில் பேரண்ட்ஸ் ஆகிடுவாங்க. எல்டர்லி பீப்புள் வரும்போது நம்ம அவங்கள பார்த்துக்கிற ஒரு செட்டப்பில் வருவோம்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய

0: சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியில அருமையான பாடலை கேட்டோம். தொடர்ந்து சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: இப்ப ஆக்சுவலா குழந்தை பிறக்கிறதேங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணி தான் ஒரு பேபியே வந்து கொண்டு வராங்க. சோ அந்த குழந்தைய நாளைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நல்ல குழந்தையா இருக்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரஷர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ்க்கு
2: வந்து கண்டிப்பா.
1: சோ அதை அவங்க எப்படி அவங்க டேக்கிள் பண்ணலாம்,
2: அவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்னா, சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் மேம். எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சுத்தி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். இன்னொன்னு, அவங்களுமே அவங்களுக்குள்ள அந்த பேர்டன் எடுத்துக்கூடாது. இப்போ வந்து நம்ம குழந்தைய வந்து எடுத்தோடனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும், எடுத்தோடனே டாக்டர் ஆக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து அவங்க அந்த பேர்டன் எடுத்துக்க வேண்டாம். அந்த குழந்தை வளர வளர வளர வளர அதுக்கே ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்டை கண்டுபிடிச்சு அதை வந்து அவங்க நரிஷ் பண்ணணுமே தவிர்த்து, என் புள்ள வந்து இன்ஜினியர் தான் ஆகணும், என் புள்ள டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லைனை கொடுக்காம இருக்கிறது அவங்க ஹார்ட் லெவலுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
1: அதான் நம்மளுடைய ஆசைகளை வந்து பசங்களை எக்ஸாக்ட்லி சோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து நம்ம வந்து அதை டியூன் பண்ணி கொண்டு வரணும் இல்லைங்களா.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியில அருமையான பாடலை கேட்டோம். தொடர்ந்து சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: சோ இப்ப இந்த சோசியல் ரிஸ்ட்ராக்ஷன் நமக்கு நிறைய இருக்கு. சின்ன வயசுல நம்ம மொபைல கையில பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. சோ பசங்க இதுல இருந்து நம்ம எப்படி வந்து அவங்களை வந்து தவிர்க்க முயற்சி பண்ணலாம்?
2: இப்போ ஜெனரலாவே நீங்க பாத்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ஒரு 2 வயசு குழந்தைங்க, இப்ப என் அக்கா பசங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து மொபைல் கொடுத்தாதான் சாப்பிடுறாங்க. சோ அந்த பழக்கத்தை வந்து அவங்க கொஞ்சம் டான்ட்ரம்ஸ் இருந்தாலே அதை வந்து வேற மாதிரி டிஸ்ட்ராக்ட். இப்ப எங்க வீட்டுல நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டினாங்க, இப்ப எல்லாம் மொபைல் காமிச்சு காமிச்சு அவங்க அந்த டாலரன்ஸ் லெவல அவங்க பில்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ்ல அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, குழந்தை ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அழுதுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போனை கொடுத்தா ஸ்டாப் பண்ணிடும். அவங்களுக்கே அந்த டாலரன்ஸ் பில்ட் ஆக மாட்டேங்குது. சோ நம்மளும் அடி வாங்கி தான் வளர்ந்துருக்கோம், நம்ம ஜென்ரேஷன் அப்படி. சோ வந்து அந்த மொபைல் காமிக்காம ஜென்ரலாவே 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் மொபைல் காமிச்சா குழந்தைங்களோட கண்ணு பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ஸ்கிரீன் டைமே வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கவே கூடாது, 0 ஸ்கிரீன் டைம். அதுதான் வந்து WHO ரூல்ஸ். சோ இதை தாண்டி இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாமே மொபைல் பார்த்து தான் வளர்றாங்க. சோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. அது பேரண்ட்ஸோட ஒரு என்ன சொல்றது, ஒரு அறியாமைன்னு சொல்லலாம். அந்த அவேர்னஸ் இருக்கணும் கண்டிப்பா. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், நீங்க ஈவினிங் போன உடனே ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா மொபைல் பாக்குறத கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுமே வந்து என்ன பண்றோம், ஒரு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு மொபைல் தான் ஸ்க்ரோல் பண்றோம். சோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஒரு குழந்தைங்க சுத்தி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசி அவங்க என்ன நடந்துச்சு நம்ம பேசினாதான் அவங்களுக்கு அந்த மொபைல் பத்தின ஒரு இது. நம்மளே ரொம்ப மொபைல் பாத்துருந்தா அப்ப என்னது என்னதுன்னு அந்த குழந்தைங்க அதோட தான் ஆர்வமா இருக்க தவிர்த்து பேசுறதுல ஆர்வமா இருக்காது. இப்போ அந்த மொபைல் போன்ஸ் அதிகமானதுனாலதான் நீங்க நிறைய குழந்தைங்க ஸ்பீச் தெரப்பி எடுக்கிற நிலைமை வருது. ஸ்பீச் டெவலப்மெண்ட் கம்மியாகி அதனால குழந்தைங்க ரொம்ப பேசுறது கம்மியாகி ஒரு 5 வயசுல 6 வயசுலதான் அம்மா அப்பாவே சொல்ல ஆரம்பிக்குது. சோ அந்த இஷ்யூஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரிக்டடா ரெஸ்ட்ரிக்டடா இருந்தோம்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும்.
1: சோ பசங்களுக்கு நம்ம தான் வந்து ரோல் மாடல்.
2: எஸ், எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஹீரோஸ். சில்ட்ரனுக்கு யார் எடுத்தாலும் எங்க அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க யார் எடுத்தாலும். அதுக்கப்புறம் தான் டீச்சர் ஆகணும் எல்லாமே, அடுத்து டாக்டர் ஆகணுங்கிறது எல்லாமே.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.

சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடாலசன்ட் வந்து ஜென்ரலா குழந்தைங்க ஸ்கூல்ல புல்லிங் ஆவாங்க, நிறைய ராசிசம் அந்த மாதிரி இஷ்யூஸ். இப்போ இல்ல, பட் நம்ம ஓரளவு இருக்கிற டைம்ல வந்து குண்டு கருப்பு இந்த மாதிரி சொல்றதுனாலயும், டீச்சர்ஸ் வந்து அவங்கள ரொம்ப கார்னர் பண்றதுனாலயும் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாம நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஜென்ரலாவே இப்பவுமே நிறைய அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு, பிள்ளைங்க ஸ்கூல் போகாம இருக்கிறது. தண்டை எக்கனாமிக் பர்டன் இன்னும் அதிகமா இருக்கும், ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜென்ரலா நம்ம சொல்றது எதுவுமே புரியாது. சோ அவங்களுக்கு நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பின்னு நிறைய தெரப்பீஸ் இருக்கும் அவங்களுக்கு. சோ அதுக்கு அவங்க அஃபோர்ட் பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் செட்டப்ல அந்த தெரப்பீஸ் எல்லாமே இருக்குது, பட் ஸ்டில் வந்து ஒரு பெட்டருக்காக நம்ம எப்பவுமே கவர்மெண்டோட பிரைவேட் தான் ரொம்ப விரும்புறதுனால அதுக்குள்ள செலவு அவங்களுக்கு அதிகமாகும், எக்கனாமிக் பர்டன் அதிகமாகும். அப்புறம் அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேரண்ட். சோ அவங்களுக்கு அந்த

0: வேலைக்கு போற யாராவது ஒருத்தர் அப்பா அம்மால யாராவது ஒருத்தர் வேலையை விட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எக்கனாமிக் பர்டன்ல பயங்கரமா மாட்டிப்பாங்க அவங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு ரிலேட்டிவ்ஸ் குறை சொல்லுவாங்க.
1: வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம கவர்மெண்ட்ல ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா ஃபினான்ஷியலி?
0: இப்போ வரைக்கும் வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்ல மேம். பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்ங்கிறது ஒன்று கிடையாது. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் அது கிடையாது அப்படின்னா, கவர்மெண்ட் செட்டில் இது எல்லாமே ஃப்ரீ. ஸ்பீச் தெரப்பி எல்லா தெரப்பியுமே ஃப்ரீங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல அவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம எப்போ அந்த ஒன் ஸ்டெப் அஹேடா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மாட்டிப்போம்.
1: கண்டிப்பா.
0: சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து லைட்டுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆவாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் சவுண்டுக்கு ஸ்பெசிபிக் ஸ்மெல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிகர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுத்துட்டு போனோம். பட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லீக்ல தான் போகணும்னு நினைக்கும் போது மாட்டிப்பாங்க.
1: பொறுமை வேணும்.
0: யா, ரொம்ப பொறுமை வேணும்.
1: ஸோ இவ்வளோ நேரமா இந்த பேரண்ட்ஸ் டேக்கு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவேர்னஸா இருக்கணும், இப்ப இருக்கிற குழந்தைங்களை வந்து அவங்க என்ன மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம்.
0: தேங்க்யூ,
1: ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூ சோ மச்.
1: ஓகே,
0: நன்றி.
2: மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் இதுவரை சர்வதேச பெற்றோர்கள் தினம் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் KS ஸ்ரீதேவி, அமைப்பில் உதவி KS ஸ்ரீதேவி, நிகழ்ச்சி அமைப்பு R ராஜ்குமார்.
3: தொடர்வது 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கன்னிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பொன்னை அணை, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்க ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆற்காடு, அம்மூர், கொடைக்கானல், ராய்கோட்டை, காக்காச்சி, அம்முண்டி, ஷோலிங்கர், கொடலூர் பஜார், வீரபாண்டி, தேவாலா, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேல்குடலூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபிட், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, மதுரை மாவட்டம் பேரையூர், ஊத்துக்கோட்டை, ராணிப்பேட்டை, கூடலூர், பூண்டி, பார்வூட், ஜம்புகுட்டப்பட்டி, நடுவட்டம், ஆம்பூர், பாலக்கோடு, குடியாத்தம், சோழவந்தான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம், சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளில், கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு கேரள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடி

மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைத்துறல் விழக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. 3:10

உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரையிசை. நேயர்களே, இன்னைக்கு ஒரு சொல் திரையிசை நிகழ்ச்சியில நேயர் தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்பு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒளிபரப்பாக போகுது.

எஜமான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சொல் திரைசை, நேயர் தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்பு. நேயர் தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்புல இன்னைக்கு நம்ம கேட்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பாட்டை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம், யாரடி நீ மோகினி படத்திலிருந்து. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8.

கேஜே ஜேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல கண்ணுக்கு நிலவு படத்துல இருந்து அந்த சூப்பரான பாடலை கேட்டேன் ஜெய் பண்ணீங்க. அடுத்த பாடல் கூட என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: பி சுசிலாவோட வாய்ஸ்ல நம்ம கேட்ட பாடலின் படம் மேஜர் சந்திரகாந்த்.
1: தொண்ணூறு ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை. நேயர் தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்பு. இன்னைக்கு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் தொகுப்புல நம்ம யாருடைய பாடலை கேட்கிறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவருடைய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கூட கேட்கலாம். கேட்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: இந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு ஏன் கேட்கலாம்?

கேட்ட பாடலின் படம் காவிய தலைவி, பாடியவர் பி சுசிலா. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திர இசை, நேர்தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்பு. இன்னைக்கு நம்மளுடைய நேயர் யார் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள். நிலைத்த நேரம் 3:45. இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கூட கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கேட்ட பாடலின் படம் தேவதை, பாடியவர் எஸ் ஜானகி.
1: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: உங்களுடைய 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சொல் திரைசை நேர் தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்பு. இன்னைக்கு நேர் யார் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன். அவர் தேர்வு செய்த பாடல்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இனி தொடர்ந்து அவர் கூட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடலை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: ஓகே, இன்னைக்கு உங்களுடைய பாடல் தொகுப்பு தான் போச்சு, கேட்டீங்களா?
1: கேட்டங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க.
0: எப்பவுமே வந்து ஒரே ஒரு பாட்டுக்காக அடிதடி அப்படியே லைன்ல வெயிட் பண்ணி ஒரு டைம் கிடைக்கும் ஒரு டைம் கிடைக்காம போகாது ஏமாந்து போற சான்ஸ் கூட இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு ஃபுல் பாட்டுமே வந்து உங்களுக்கு தான் போச்சு. எல்லா பாடலுமே வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த பாட்டு அடுத்தடுத்த பாட்டுன்போது எல்லாமே நம்மளுடைய பாட்டு அப்படின் போது ஒரு சந்தோஷம் இருந்திருக்குல்ல. நீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. ஒரு நாள் இந்த பாடல் கண்டிப்பா நீங்க ஒளிபரப்பீங்கன்னு சொல்லி
0: எப்படி இந்த பாடல்லாம் நீங்க தேர்வு செஞ்சீங்க? உங்களோட விருப்பம் மட்டும் தானா இல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வீட்டுல இருக்கவங்களுடைய விருப்பம்?
1: என்னோட நண்பர்கள் கிட்ட கேட்டங்க, அவங்களோட விருப்பமும் இதுல இருக்குங்க.
0: இந்த பாடலை இப்போ நீங்க மட்டும் தான் கேட்டீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கேட்டாங்களா?
1: நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க.
0: ஆஹா, எப்படி அவங்களுக்கு அவங்களே பாடல் வச்சு கேட்டு தெரிஞ்சுட்டாங்களா இல்ல நீங்க வந்து கால் பண்ணி சொன்னீங்களா என்னோட பாடலத்தை நீங்க போகுது கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா?
1: இன்னைக்கு நான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேங்க. இன்னைக்கு ஓடி பண்பலையில என்னோட பாடல்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு உங்க கருத்துக்களும் சொல்லுங்க சொல்லி சொல்லிருந்தாங்க.
0: அப்படிங்களா, ரொம்ப சூப்பருங்க. இப்ப வந்து இந்த பாடல்ல நீங்க ஒரு புது பாட்டு ரெண்டு பழைய பாட்டு அப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணம்?
1: எல்லா பாடு எல்லா சில பேருக்கு புதிய பாடல் பிடிக்குங்க, சில பேருக்கு பழைய பாடல் பிடிக்குங்க. அதனால அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சி பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லைங்க.
0: ரொம்ப சூப்பருங்க. தனக்கு மட்டுமே வேணும்னு இல்லாம பழைய பாடல் விரும்புறவங்களுக்கும் வேணும், புது பாடல் விரும்புறவங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்காகவுமே கேட்டு போட்டிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாங்க, நிகழ்ச்சியே ரொம்ப சிறப்பா தொகுத்து வழங்குவீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றிகள்.
0: நன்றிங்க, நன்றிங்க. ஓகேங்க, சூப்பர். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து பேசணும் சரிங்களா? தொடர்ந்து பாடல்கள் பாடல்களை எழுதி போடணும், சாரி பாடல்களை வந்து இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எழுதி போடணும். உங்களோட பாடல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா?
1: ஓகே, நன்றிங்க,
0: நன்றிங்க. உங்களுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரைசை நேர் தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்பு. இன்னைக்கு நேர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரவிச்சந்திரன் தான். நம்ம இப்போ அவர் கூட கூட பேசணும். இனி தொடர்ந்து அடுத்த பாடல் கூட கேட்டலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

கேட்ட பாடலின் படம் திருவிளையாடல். கேட்ட இந்த பாடலோடு நிறைவேறுகிறது ஹலோ ஒட்டி. ஒரு சொல் திரைசை நேரு தேர்வு செய்த பாடல்களின் தொகுப்பு.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 4 மணி. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இப்ப நீங்க கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. அதாவது சரியா தவறா, நாங்க கேட்கிற கேள்வி சரியா அல்லது தவறா அப்படின்னு ஆன்சர் நீங்க பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நேற்று பேசலாமா ஜெயா?

0: கேட்ட பாடலின் படம் சென்னை 628. உங்கள் ஓடிஎஃப் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, அதாவது சரியா தவறா.
1: நேர்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கேக்குற க்வெஸ்சன் என்னடான்ற எதிர்பார்ப்போட லைன்ல வந்து அதுக்கான ஆன்சர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க.
2: அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்னாக்கா சரியா தவறா. நாம க்வெஸ்சன்ஸ் கேட்போம், அது சரியா தவறான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சரினா சரி தவறுனா தவறு அவங்க சரியான ஆன்சர் சொல்லணும். ஸோ நேயர்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், 9344-1008, 8300-0019-1918, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 04-23. இந்த இணைப்பு என்னோட 29-66-781. இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் கேட்குற எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வினாடி வினால இன்றைக்கி உங்களுக்கு சரியாக தவறான நிகழ்ச்சியில் என்ன க்வெஸ்சன் கேட்குறோமோ அதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள்.
0: ஓகே ஜெய, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாடலை கேட்கலாமா?
2: ஸோ ஓகே ஆஷா, ரெடியா? க்வெஸ்சன் நம்ம கேட்டுடலாம். கேட்ட உடனே காலர் லைனில் வந்தாங்கன்னா அவங்க அப்படியே வந்து லைவ்ல ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது, சரிங்களா? இது சரியா தவறா? இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நம்ம காலர் பேசிடலாமா?
0: கட்டாயம் பேசலாம். லிஸ்னர் லைன்ல கூட இருக்காங்க, யாருன்னு பார்த்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: முன்னாடி
0: ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாமா?
2: ஓகேமா, ஓகே. நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: கேட்ட பாடலின் படம் குட்டி, பாடியவர்கள் சாகர் சுமங்கலி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, அதாவது சரியா தவறா. அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட நம்ம கேட்டுட்டு அடுத்த பாடலை கேட்கலாம் ஜெயா. ஓகே, நீங்க கேளுங்க.
1: ஓகே நேர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் லைனில் வருவீங்க அப்படின்னு சொல்லி சில தயக்கத்தோட இருக்கலாம், வேணாம், நீங்கள் லைனில் வாங்க. க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். க்வெஸ்சனில் நம்ம வந்து அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. கேட்குற க்வெஸ்சன் சரினா சரி, தவறுனா தவறு, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாயகன் திரைப்படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்களை இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் உருவாகியுள்ளார், சரிங்களா? ஸோ நாயகன் படத்திற்கு இசையமைத்தவர் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிறது தான் என்னோட க்வெஸ்சன். இது சரியா தவறா அப்படிங்கறத உங்களுடைய விடையை நீங்க சொல்லுங்க.
0: ஓகே, நம்ம ஒரு பாடல கேட்கறதுக்குள்ள அவங்க வந்து யோசிச்சுட்டு வருவாங்க நினைக்கிறேன். பாடலை கேட்டு நம்ம
1: ஓகே மா இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சமஹிட்டு.

0: கேட்ட பாடலின் படம் அழகுராஜா. இந்த ஜெய இப்போ ஒரு லிசனர் கூட லைன்ல இருக்காரு. நீங்க கொஸ்டின், நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கேட்கலாமா?
1: ஓகே, அவரோட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ மேம், வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஓகே ராஜ்குமார், நீங்க கொஸ்டின் கேட்டீங்களா?
2: நான் கேட்டேன்.
1: ஓகேங்க, அதற்கான விடை சரியா தவறா?
2: என்ன கொஸ்டினுங்க?
1: கொஸ்டின் என்னன்னா, நாயகன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான், சரியா தவறா?
2: தவறு
1: என்பது சரியான விடை. ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ சோ மச்.
0: அடுத்த ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு கேட்டலாமா?
1: அடுத்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டலாம். ராஜ்குமார், உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க.
1: ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கில்லி திரைப்படம் பாத்திருக்கீங்களா நீங்க? ஓகே, கில்லி படத்துல விஜய் வந்து முத்து பாண்டி என்ற கபடி வீரருடன் சண்டையிடுவார், இது சரியா தவறா?
2: சரி
1: என்பது தவறான விடை. ஓகேங்க, நன்றி.
0: ஓகேயா, நம்மளோட லிசனர் வந்து ரொம்ப அழகா பேசினாரு. ஓகே, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த லிசனர் பேசலாம்.
1: ஓகேமா,
0: கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடலின் படம் சுந்தரா டிராவல்ஸ், பாடியவர் கிருஷ்ணராஜ்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: ஜெய், அடுத்த ஒரு லிஸ்னர் கூட லைன்ல வந்தாச்சு. அவர் வந்து அந்த கன ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
4: திருப்பூர்ல இருந்து பாலன்.
0: ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு ஜெய கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நீங்க சொல்ல போறீங்களா? சரியா தவறா க்வெஸ்சன் கேட்டிங்களா?
5: இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடலாங்களா க்வெஸ்சன் உங்களுக்கு?
4: புதுசா கேளுங்களேன்.
5: சோ ஓகேங்க. கில்லி படத்தில் விஜய் முத்துப்பாண்டி என்ற கபடி வீரருடன் சண்டையிட்டார், இது சரியா தவறா?
4: இந்த பத்திலங்க கில்லியா?
5: ஆமாங்க, கில்லி படத்துல விஜய் நடித்த கில்லி திரைப்படம்.
4: தவறு.
5: தவறு. தவறு என்பது சரியான விடை. ஓகேங்க, உங்களுக்கான அப்ப இன்னொரு க்வெஸ்சனும் காத்திருக்கு. ஓகேவா, அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஓகே, நீங்க அமராவதி படம் பார்த்திருக்கீங்களா? அமராவதி திரைப்படம் நடிகர் அஜித் கதாநாயகனாக அறிமுகமான முதல் திரைப்படம், சரிங்களா? சோ அஜித் வந்து கதாநாயகனாக அறிமுகமானது இந்த அமராவதி திரைப்படத்துல தான், இது சரியா தவறா?
4: சரி, சரியான பதில்.
5: ஏதாச்சும் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. சரியா தவறா?
4: சரி, சரி.
5: ஆமாங்க, சரி என்பது சரியான விடை. மிக்க நன்றி.
4: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
5: ரொம்ப நன்றிங்க. ஓகே நேர்களே, இதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய திரைப்படத்துல இருந்து க்வெஸ்டின்ஸ் எல்லாம் காத்திருக்கு. ஆஷா அடுத்த கால லைன்ல இருக்காங்களா?
0: ஆமா, அம்மா கட்டாயம்
5: அவங்களுக்கு அடுத்த க்வெஸ்டின் கொடுத்துடலாமா நாம?
0: ஓகே, கட்டாயம்.
5: சோ ஓகே,
0: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: ஆ, சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: சினிமா விஷயமான க்வெஸ்சன்ஸ் தாங்க, அதனால நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி சொன்ன மட்டும் போதும், ஒன்றும் இல்லை. சிம்பு தனது தந்தை டி ராஜேந்தர் இயக்கத்தில் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் காதல் அழிவதில்லை, இது சரியா தவறா? தவறு என்பது தவறான விடை. ஓகே, அடுத்த காலருக்கு நாம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நன்றிங்க. நன்றி, முயற்சி செய்ததற்கு நன்றி.
0: ஓகே ஜெயா, நம்ம தொடர்ந்து

0: பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சரா இன்னொரு லிசனர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
1: சோ ஓகே மா, இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சம ஹிட்.
2: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: கேட்ட பாடலின் படம் மதுரா, பாடியவர்கள் மது பாலகிருஷ்ணன், சாதனா சர்கம். ஜெயா, நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லிருங்க.
1: அதுக்கான ஆன்சர் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சே. ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்சன் கேட்டலாங்களா நம்ம?
0: ஓகே, கட்டாயமாக கேட்கலாம்.
1: ஓகே, காலர் லைனில் இருந்தாங்கன்னா கேட்டலாமா, இல்லை க்வெஸ்சன்
0: கேட்டதுக்கப்புறம் கூட காலஸ் வருவாங்க?
1: க்வெஸ்சன் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம்
0: நிறைய பேர் காலஸ் வராங்க லைனில், என்னன்னு தெரியல, லைன் அப்படியே கட் ஆகிடுது.
1: க்வெஸ்சனுக்கு பயந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கேட்குற க்வெஸ்சன் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணுவோமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கும் போல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அவங்க அந்த க்வெஸ்சனை கேட்டுட்டு சரியான ஆன்சர் என்னங்கிறத அவங்க நமக்கு கேட்டு சொல்லட்டும், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உழைப்பாளி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ரோஜா நடித்தார், இது சரியா தவறா?
0: ஓகே, நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் சொல்லலாம். அது வரைக்கும் லிஸ்னஸ் வரலாம், வெயிட் பண்ணலாம். ஓகேவா?
1: ஓகே.

0: கேஜே ஜெயசுதாஸ் சாதனா சர்கம் வாய்ஸ்ல கேட்ட படம் பூவெல்லாம் முன்வாசம். இனி தொடர்ந்து ஒரு நேர் லைன்ல இருக்காரு. ஜாய் கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் அவர் பண்ணுவார் நினைக்கிறேன். பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை யதார்த்தமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இரு அறிவிப்பாளர் அறிவிப்பாளர்களுக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நல்லமரியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நாங்களும் நலமா இருக்கோம்.
2: மாலை வணக்கம்.
1: உளிப்பாளி
2: திரைப்படம் பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த படத்துல யார் நடிச்சிருக்கா? ஹீரோவா?
1: ரஜினிகாந்த் நடிச்சிருக்கா.
2: ஆமா. ஹீரோயின் யாருங்க அதுல? உழைப்பாளி திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ரோஜா நடித்தார். இது சரியா தவறா?
1: சரியான நீங்க சொல்றது சரி, நான் ஒத்துக்கொள்கிறேன்.
2: ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி. தொடர்பு
0: வணக்கம். நான் கேக்கலாங்களா உங்ககிட்ட? ஹலோ,
2: நம்மளுடைய நேயர் பாத்தீங்கன்னாக்கா ஆஷா இந்த க்வெஸ்சனுக்கு சரியான விடையை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.
0: அடுத்து நேயர் கூட இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப க்வெஸ்சன் கேட்கலாமா?
3: ஈஸியான கேள்வியா கேளுங்க.
0: ஈஸியான க்வெஸ்சனா? ஃபர்ஸ்ட் வந்து ஜெயா உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க. சரிங்களா?
3: கொடுங்க, எளிமையா கொடுங்க.
2: ஓகே ஓகே, எளிமையான க்வெஸ்சன் கேட்டுடலாங்களா?
0: என்ன?
2: செம்பருத்தி திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்துக்கு ஜோடியாக நடிகை ரோஜா அறிமுகமானார். இது சரியா தவறா? செம்பருத்தி திரைப்படம் பாத்திருக்கீங்களா நீங்க?

0: பார்த்திருக்கேன் மேம்.
1: ஓகே, அதுல ஹீரோ வந்து பிரசாந்த், ஹீரோயினா வந்து அறிமுகமானது ரோஜா. இது சரியா தவறா?
0: அதாவது ரோஜா படத்துல இவங்க நடிச்சிருக்காங்களா?
1: ரோஜா படத்துல செம்பருத்தி செம்பருத்தி
2: திரைப்படத்துல படத்துல வந்து ரோஜா வந்து ஹீரோயினா அறிமுகமாயிருக்காங்களா?
0: அறிமுகமானாங்க.
1: இது சரியா தவறா
0: நினைக்கிறேன்.
2: மிக அதிக நீளமான கடற்கரை கொண்ட தென் மாநிலம் தமிழ்நாடு, சரியா தவறா?
0: உலகத்திலேயே ரெண்டாவது வந்து மரீனா கடற்கரை, அது வைக்கும் பொழுது கரெக்ட் சரிதான் நான் நினைக்கிறேன்.
2: சரிதான் நீங்க நினைக்கிறீங்களா?
0: ஏன்னா மெரினா கடற்கரை தான் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய கடற்கரை மேம். அப்ப அது தென் தமிழகத்துலதான் இருக்கு, அப்ப அது சரிதானே வரும்.
2: நீங்க அதெல்லாம் சொல்லுங்க, நான் கேட்டு தமிழகத்துல மட்டும் தான்
0: நான் கேக்குறேன்.
2: அதிக நீளமான கடற்கரை கொண்ட தென் மாநிலம்
0: அடுத்தடுத்து
2: ஓகே ஓகே தேங்க்யூ. அடுத்து நீங்கள் தொடர்ந்து வரலாம்.
0: நன்றி.
1: ஓகே நேர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வினாடி வினால சரியாக தவறா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் நானும் ஆஷாவும் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் இளமை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு எங்களுடைய கேள்விக்கு சரியான விடைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: நீங்கள் கேட்கலையா? ஒரு நேர் கூட லைனில் வந்துட்டார், அப்போ கேட்டுட்டு போகலாமா? ஓகே, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாம். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, லைன் வந்தார், லைன் சட்டன கட் ஆகிடுச்சு. அதனால் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம்.

0: கேட்ட பாடலின் படம் பெரிய என்ன?
1: ஓகே நேர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சியில சரியா தவறா அப்படின்றதுக்கான நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலில் வந்து நாங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் சரியான விடைகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:52 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நமக்கு 8 இருக்கு. அதுக்காக உங்களுக்கு நான் இன்னொரு க்வெஸ்சன் கொடுக்க போறேன். இந்த கேள்விக்கு யார் வந்து பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆஷா. சாமி திரைப்படத்துல விக்ரம் ஒரு காவல் அதிகாரியாக நடித்துள்ளார், சரிங்களா? இது வந்து சரியா தவறா அப்படிங்கறதுதான் க்வெஸ்டினே.
0: இப்போ தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: ஜெய, ஒரு நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒரு லிசனர் வந்திருக்காரு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா
1: இருக்காரு. அவங்கள்ட்ட பேசிடலாமா?
0: ஓகே,
1: வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி பட்டணத்திலிருந்து காமெடி ரெமிக்கிரி எப்பம் புகழ் கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன்.
0: நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட பட்டமா
2: என்னங்க மேடம்?
0: இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட பட்டமா?
1: நம்மளுடைய எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, நம்ம சரியா தவறா நம்ம க்வெஸ்சன் கொடுத்து சரியா தவறான்னு மட்டும் கேட்டுட்டு இருந்தோம். நிறைய காலர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட்டன் பண்ணி நம்ம கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே அருமையான விடைகள்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:57 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ணி சரியான விடை சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.
0: நான் உங்களுடைய ஆஷா.

100 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அரிஹரன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02. பொன் மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. இனி பொன்மாலை பொழுதின் முதற் பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்
2: சந்தித்தால்

0: விழிகள்,
1: உன் கத்தியினும் கூர்மை,
0: உன் இதைகள்,
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: பாடி பழகு.
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தான்.
2: கேட்ட பாடலின் படம் குடியிருந்த கோயில் பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

0: கேட்ட பாடலின் படம் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார். பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்க.

உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ராஸ்பி சுசிலா.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணில் பாக்கிறது எல்லாம் சாப்பிடணும்னு தோணும். ஆனா வயிறு பாவம் இல்லையா, வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர்காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.

0: ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் குரல். படம் கலங்கரை விளக்கம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்கள். படம் வல்லவனுக்கு வல்லவன்.
1: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: படித்தால் மட்டும் போதுமா? இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பழைய பாடலை கேட்டீர்கள்.
1: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

ரிஷி மூலம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பொன் மாலை பொழுது வடமலர்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நிலையத்திலிருந்து இப்பொழுதும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. அறிவிப்பினை கேட்கும் முன்
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதுகமுழு படுகமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், கறவை மாடு வளர்ப்பு குறித்து விவசாயி மாதேவன் அவர்கள் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம், பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள்.

இனி நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:55 இயற்கையின் மொழி, நீலகிரி காலநிலை மாற்றங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, நீரழிவு நோய் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாலம் நிறைவாக சட்டம் அறிவும், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நெல்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர்,

0: விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் கேட்கும் முன்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய்

0: இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: உம்மிடம் சொன்னாரா? மூன்று வருஷமாய் மனத்திலே வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய உள்ளத்தை ஏதோ ஒரு துன்பம் அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அறிந்திருந்தேன். 10 நாளைக்கு முன்பு நான் ஈழத்துக்கு புறப்பட்டதற்கு முதல் நாள்தான் மனத்தை திறந்து என்னிடம் சொன்னார். அது முதல் என்ன? பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதிலும் குடிகொண்டு விட்டது. ஆதித்த கரிகாலரின் நிலையில் நீர் இருந்திருந்தால் நான் கேட்டுக்கொண்டதற்காக வீரபாண்டியரை உயிரோடு விட்டிருப்பீர் என்று சொன்னது நினைவிருக்கிறதா?
1: நன்றாக நினைவிருக்கிறது.
0: அது உண்மைதானா?
1: சத்தியம் தேவி, தாங்கள் சோதித்து பார்க்கலாம்.
0: ஐயா, என் மனத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை சொல்லட்டுமா?
1: தங்கள் தங்க குரலில் எதை சொன்னாலும் என் செவிகள் இன்பமடையும், உள்ளம் பூரிக்கும்.
0: நீர் என்னை சோதி.
2: ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவேறுகிறது விளக்கேற்றும் வேளை திரையின் பக்தி பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல் ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி

0: தா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல் ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அவைக்க அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா, நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா நம்ம சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் எனுமரேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா, ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 நம்ம மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம், இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3rd மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6:40. நிகழ்ச்சியை கேட்கும் முன்,
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ்

0: அதிங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

ஜிவி பிரகாஷ்குமார் வாய்ஸில் ஆடுகளம் படத்திலிருந்து கேட்டீங்க இந்த பாடலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியன் வங்கி சுய வேலைப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில்,
1: கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்ட

0: அமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின்தூக்கி வசதிகள் கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும் விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றுகள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ₹88 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினர் விருந்தின மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளில் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிட பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ் ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக

0: மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ராம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு ஏற்கனவே சென்னை

0: நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும் நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எஃப்டிஏ எல்லாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், சோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துரும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுலதான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
0: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில் யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும் நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியாங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்கும் முன்,
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
3: ஆனா அத எப்படி பண்ணனும்?
4: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
3: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
4: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
3: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்,
3: புரிஞ்சிடுச்சு.
4: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நேயர்களே,

0: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

நீலகிரி மாவட்டத்தின் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச மழையின் அளவு 14.4 மில்லிமீட்டர், அதிகபட்ச வெப்பநிலை 25.9 சென்டிமீட்டர், 9 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 18.2 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 95%, குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 67%, காற்றின் வேகம் மணிக்கு 4.2 கிலோமீட்டர், காற்றின் திசை 250 கோணம், மேகமூட்டம் 6 ஹெக்டா. நீலகிரி மாவட்டத்தின் நாளைய வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை டைகோடெர்மா அசுபரெல்லாம் 4 கிராம் அல்லது பாசிலஸ் சாப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஒரு செடிக்கு டைகோடெர்மா அஸ்பரெல்லாம் அல்லது பாசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7:30. அடுத்த நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடக்கமாக கறவை மாடு வளர்ப்பு குறித்து விவசாயி மாதேவன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதேவன். நான் கிட்டத்தட்டமா ஒரு 10 வருஷமா மாடு பராமரிப்புல வேலை செஞ்சுட்டு வந்துருக்கேங்க. இப்போ நான் பேச போறது கறவை மாடு கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்.
0: சரிங்க. இப்ப இந்த கறவை மாடு வளர்ப்புல கறவை மாடை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
1: கறவை மாடு எப்படி நாங்க பராமரிக்கணும்னா, கர்வ காலத்துல இருக்கக்குள்ள குறைமாத கன்று வீசுதல். அப்படின்னா இப்ப 6 மாசத்துல வந்துட்டு கண்ணுக்குட்டியே நல்லா பாக்கலாட்டி கண்ணுக்குட்டி வீசிருங்க அது மாடு. மற்றபடி இன்னொரு விஷயமும் இருக்கு, அந்த பராமரிப்புல பால் கம்மியாயிரும். நாங்கள் பராமரிப்பு தீனி ஒழுங்கு பொடுக்கலாட்டி பாலும் கம்மியாயிருங்க. நாய்ங்களை பக்கத்தில் விடக்கூடாது. ஒரு தனியாக கொட்டகை அப்படின்னா இந்த ஷெட்டு மாதிரி அடிச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு தனியாக மாடுவை வச்சு நல்லா பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீலகிரி மாவட்டம் சொல்லும்போது பொதுவாக கோடைக்காலம் மழைக்காலம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்க. பசுமாடு எப்படி வளர்க்கணும்னா, மாடு கட்டி வச்சு வளர்க்கணும். அப்புறமா கட்டி வச்சு வளர்க்கும் போது தண்ணி அதிகமாக தேவைப்படும். தண்ணி 3 நேரமும் ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக கொடுத்தா தப்பில்லை. இன்னொன்று கட்டி போட்டு மாட்டு வளர்க்கலாம். எப்படின்னா அந்த நிழல் மரங்க இருக்கும், மரத்தடியில் நிழல் இருக்கும், நிழலடியில் கட்டி போட்டு வளர்க்கலாம்.
0: சரி, இந்த கறவை மாடு வளர்ப்பில் வந்து இந்த கொட்டகை பராமரிப்பு வந்து ஒரு விவசாயம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: காலையில் சாணி எடுத்து வெளியில் போட்ட பின்னாடி கொட்டகையை வந்துட்டு தண்ணீரால் நல்லா சுத்தம் பண்ணணும். கலப்பு தீவனம் கொடுக்கணும். விவசாயிங்க வந்துட்டு கேரட் தலை தான் மேக்சிமம் மாடுங்களுக்கு தராங்க. அது தரக்கூடாது, ஏன்னா அதனால வயிறு எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நோய் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று கேரட் தலை கொடுக்கறதுனால யூரின் வந்துட்டு எல்லோ கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால வந்துட்டு அதனால கேரட் தலை கொடுக்கறதுனால கர்வப்பை வந்துட்டு நிற்காது. சென்னைக்கு வந்த மாடு வந்துட்டு சென்னை நிற்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேரட் தலை கொடுக்கறதுனால. பசுமாடு வளர்ப்பில் விஷயம் எல்லாம் கடைப்பிடிக்கணும்.
0: சரிங்க, இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி பனிக்காலம் இருக்குல்ல, அந்த பனிக்காலத்தில் வந்து எப்படி பராமரிக்கணும், நீங்கள் வந்து எப்படி பராமரிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பனிப்பொழுவில் மாடு மற்றும் கண்ணுக்குட்டி எப்படி பார்த்துக்கணும்னா, இந்த மேக்சிமம் இந்த சோலங் சைடுலலாம் இந்த பெட்தலன் இருக்கும் தேவை, பைனான்சிஸ் அறிவியலில் சொல்லுவாங்க பைனான்சிஸ்னு, நாங்கள் சொல்கிறது தேவைன்னு அது இருக்கும். இந்த மேக்சிமம் தலைங்கள்லாம் நிறையா இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு வந்துட்டு கொட்டையில் போற்றி அதுக்கு படுக்க வைக்கணும். அப்போ வந்துட்டு அது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் மாடுக்கு, மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் நல்லாயிருக்கும். பனிப்பொழிவில் இன்னொன்று என்னென்னா, தீனி கொடுக்குறோம் இல்லைங்களா, தீனிக்கு தரக்குள்ள நல்லா சூடு சூடாக கொடுக்கணும் மாடுங்களுக்கு. குளிர்காலத்தில் வந்து நாங்கள் தண்ணி கொடுக்கக்குள்ள நோய் வர்றது சான்சஸ் இருக்குது. அப்படியே ஆற வைக்காமல் தண்ணி கொடுக்குறதுனாலையோ மற்றபடி அந்த கண்ணுக்குட்டிக்கும் சான்சஸ் இருக்குது நோய் வர்றதுக்கு. அதனால் அந்த பனி காலத்தில் என்னென்னா, தீனிகளை கொடுக்கக்குள்ள நல்லா சூடாக வச்சு கொடுக்கறது நல்லது. மூணாவது என்னென்னா, மழை காலத்தில் மாடு மற்றும் கண்ணுக்குட்டி எப்படி வளர்க்கணும்னா, மாடை வந்துட்டு மேக்சிமம் கொட்டகை இருக்கும் இல்லைங்களா, கொட்டையில் வந்துட்டு மாடு வெளியே விடாமல் உள்ளேயே வந்துட்டு பில்லுகளை எடுத்துகிட்டு வந்து மாடை கட்டி போட்டே வளர்க்கலாம். ஏன்னா அது மழை காலத்தில் வெளியில் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு உள்ளே வச்சு பார்த்துக்கணும் நல்லது. கொட்டையில் கட்டி போட்டு பார்க்குறது தப்பே இல்லைங்க. இப்போ மேக்சிமம் எல்லாமே நீலகிரி அன்னைக்குள்ளே தோட்டம் வச்சுருப்பாங்க எல்லாம். அந்த தோட்டத்தில் வந்துட்டு பில் இருக்கும், பில்லு ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ பில்லுன்னு வச்சுக்கோங்களேன், அறுத்துட்டு வந்து மாடுங்களுக்கு உள்ளே கட்டி போட்டு வளர்க்குறது தப்பு இல்லை. ஏன்னா வெளியில் விடக்குள்ள வந்துட்டு அந்த வெறும் அங்கங்கே சேரு சகதியமாக இருக்குங்க, மாடுங்களுக்கு கால் புண்ணு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கண்ணுக்குட்டி எப்படி கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, பைன் ஃபாரஸ்ட்டில் இந்த பைனான்சிஸ் அதுக்கு பேர், பைனிஸ் தலை இருக்கும் அது கொண்டு வந்து, இல்லாட்டி வீட்டுங்களில் பழைய ரக்குங்க இருக்குது இல்லைங்களா, ரக்கு பெட்ஷீட்டு சாக்கு அது கொண்டு வந்து நல்லா கண்ணுக்குட்டியை வளர்த்து போத்திட்டு நல்லா ரக்கு அடியில் போட்டு படுக்க வச்சா நல்லாயிருக்கும், அது சூடாக இருக்கும்.
0: இப்போது இது மட்டும் தான் இருக்குங்களா, இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குங்க?
1: இப்போ வந்துட்டு சென மாடு இருக்கு இல்லைங்களா, சென மாடு எடுத்துக்கலாம். மேக்சிமம் சென மாடு வந்துட்டு பராமரிக்கக்குள்ள அதை மாடுங்களை அடிக்கக்கூடாது, அதே மாதிரி மாடு ரொம்ப தூரம் நடக்க வைக்கக்கூடாது. அது முடிஞ்சு 7 மாசத்துக்குள்ள சென மாடு இருக்கு இல்லைங்களா, அது தனியாக கொண்டு போய் கொட்டைகளை தனியாக வைக்கணும். எப்படியானா அடுத்தது சென மாடில் வந்துட்டு கண்ணுக்குட்டி இருக்கும், அதுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும், நல்லா பராமரிக்கணும், அப்போ தான் நல்லா பால் கறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
0: சரி, இந்த கறவை மாடு வளர்ப்பில் தீவனத்தை பற்றி சொல்லுங்க, என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க, தீவனம் கொடுக்கறதுனால என்னென்ன பயன் ஏற்படும்ன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: சின்ன மாடுக்கு வந்துட்டு அதிக கவன செலுத்தலாட்டி கன்று வீசுதல், குறைமாத கன்று வீசி ஈனுதல். அப்படின்னா மாடு வந்துட்டு நாங்கள் சரியாக தீவனம் கொடுக்கலட்டி கன்று அதை வீசிடும். குறை மாசத்துலேயே கண்ணுக்குட்டி போட்டுருங்க. மேக்சிமம் 20 கிலோவுக்கு குறைவாக உள்ள கண்ணு பிறக்கும். தீனி கரெக்டாக கொடுக்கலட்டி அப்படி தான் ஆகும். எடை கம்மியாக இருக்கிற கண்ணுக்குட்டி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இதெல்லாமே தடுக்குமானா 25 கிலோ பசும் தீவனம். பசும் தீவனத்தை வெட்டி கொடுக்கணும். கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ தீவனம் காலையில் சாயங்காலம் 2 டைமு தரல, தப்பில்லை. இன்னொன்று என்னென்னா பில்லு போடலங்க அளவு, அதுக்குன்னு பில் இருக்குன்னு ஜாஸ்தி போடாதீங்க. இன்னொன்று என்னென்னா கண்ணுக்குட்டிக்கு நல்லா தண்ணி கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லது. கால்நடை ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு மாத்திரை எங்கே இருக்குது கண்ணுக்குட்டிக்கு பூச்சி மருந்து மாத்திரை, அது எடுத்துகிட்டு வந்து தீனியில் கலக்கி கொடுக்கலாம், நல்லது. இன்னொரு கண்ணுக்குட்டிக்கு நல்லது.
0: இந்த நோய்களை பற்றி சொல்லுங்கள். கறவை மாடு வளர்ப்பில் கறவை மாட்டுக்கு என்னென்ன நோய்கள் தாக்கும், எப்படி பராமரிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ வந்துட்டு நோய் என்ன எடுத்துக்கிட்டோன்னா வாய்ப்புண்ணு கால்புண்ணுன்ற 2 வகை நோய் இருக்குங்க. வாய்ப்புண்ணு வந்துட்டு ஒரு சில கிருமி அட்டாக் அவ்வளோதாங்க, அந்த மாடுங்களுக்கு அட்டாக் பண்ணிச்சின்னா அந்த வாய்ப்புண்ணு வரதுக்கு சான்ஸ் இருக்காது ஒரு சில கிருமிங்க இதனால. கால்புண்ணுன்னு எடுத்துக்கிட்டோன்னா மழை காலத்தில் இந்த மாடுங்களை எல்லாம் வெளியே விடுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த வெளியில் போயிட்டு வரக்குள்ளே அந்த சேரெல்லாம் மாடு கொட்டியிருக்கும் காலங்களில், அதனால அந்த கால்புண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை எப்படி கவனிக்கணும்னா காலை சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவுனுங்க. சாயங்காலம் இப்போ மாடு வெளியே அவுத்து விடுறோம் இல்லைங்களா, அப்போ சாயங்காலம் வந்துட்டு கொட்டாய்க்கு வரும் மாடு, அப்போ வந்துட்டு சுடுதண்ணி மேக்ஸிமம் இருக்கும் கொட்டாயில், நல்லா கால் கழுவி விடுறது தப்பே இல்லைங்க. பொட்டாசியம் போட்டு சுடுதண்ணியில் கழுவி விடலாம் மாடு. கண்ணுக்குட்டிக்கு இப்போ நோய் பரவுதுன்னா வாய்ப்புண் கால்புண் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படியானா மேக்ஸிமம் கண்ணுக்குட்டி வந்துட்டு நாங்கள் வெளியே விடுறதில்ல கொட்டாயிலேருந்து வெளியில், அது ஒரே இடத்துல கட்டி போடுறதுனால வந்துட்டு அது யூரின் போகும் இல்லைங்களா. யூரின் போய் இன்னொன்று என்னென்னா ஊட்டி கிளைமேட் வந்து குளிர் மேக்சிமம், அந்த குளிருக்கு வந்துட்டு அந்த ஒரே இடத்துல கட்டி போடுறதுனால அதுக்கு கால் அந்த சேர சகதியுமாக தான் இருக்கும் கொட்டாயி, சேர சகதி இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு ஒரே இடத்துல கட்டி போடுறதுனாலையும் கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கண்ணுக்குட்டி நாங்கள் எப்படி போவோம், இந்த பெட்டலை தேவை இந்த ஃபாரஸ்டில் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, இந்த செடிங்களா அதெல்லாம் கொண்டு வந்து அடியில் விரித்து நல்லா பார்த்துக்கணும். மாற்றி மாற்றி கொட்டாயிலே இடம் இருக்கு இல்லைங்களா, அது அங்கேயே வந்துட்டு மாற்றி மாற்றி கட்டிக்கலாம்.
0: சரிங்க, இந்த கறவை மாடு வளர்ப்பில் பால் கறக்கும்போது அதை வந்து எப்படி பாதுகாப்பாக பால் கறக்குறீங்க, என்னென்ன பாதிப்பு வந்து ஏற்படும் அதை பற்றி தெரியுங்களா, அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ பால் கறக்குறோம் இல்லைங்களா, அப்போ அந்த பால் கறக்குறதுனாலையும் வந்துட்டு இந்த மார்பு நோய்ன்றது ஏற்படுறது சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது நாங்கள் பால் கறக்கிற விதத்தில் தான் இருக்கு எல்லாமே. ஏன்னா சுடுதண்ணி, அது சுடுதண்ணியானா ரொம்ப சூடாகவும் அதுக்கு இது பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மார்பு வந்துட்டு நல்லா கழுவி அப்புறம் தான் அங்கே பாலை கறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கையெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கணும், கையெல்லாம் கழுவி, இல்லாட்டி அந்த மார்பு நோய்ன்றது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் பால் கறந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த பொட்டாசியம்ன்றதை வந்துட்டு நல்லா எடுத்து கழுவி மார்பை நல்லா சுத்தமாக கழுவி விட்டுருணுங்க பொட்டாசியத்தில். பால் கறக்கும்போது இன்னொரு விஷயம், விளக்கெண்ணெய் போட்டு தான் பாலை கறக்கணும். ஏன்னா அது வந்துட்டு பால் கறக்கும் போது ஹீட் ஆகும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த மார்பில் வந்துட்டு கொப்பளை கொப்பளை மாதிரி நோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது பேர் கொப்பளை நோய் என்னங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ எந்த எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது தப்பு. விளக்கெண்ணெய் தாங்க நல்லது. இப்போது கண்ணுக்குட்டிக்கு பால் எப்படி கொடுக்கணும்னா ஒரு அளவுக்கு தான், ஒரு லிமிட்டு பால் கொடுக்கணும். இல்லாட்டி பால் ஜாஸ்தி விட்டுட்டானா அது கண்ணுக்குட்டிக்கு வந்துட்டு பேதியாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு வயிறு வலி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்.
0: சரிங்க, கறவை மாடு வளர்ப்பில் ஒரு கறவை மாடை வாங்குறான்னா வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதை பற்றி சொல்லுங்க.
1: முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் எப்படின்னா ஒரு சில மாடுங்க நாள் ஒன்றுக்கு 6 லிட்டர்லேருந்து 5.5 லிட்டரு கொடுக்கணும். பொருளாதார ரீதியில் 305 நாளுக்கு 2500 லிட்டருக்கு பால் குறையாமல் இருக்கணும். மாடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய

0: இன்னொரு விஷயம், எந்த விதம் மாடுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அது எவ்வளோ குட்டி போட்டிருக்கேன்னு பார்க்கணும், ரெண்டாவதா மூணாவதா நாலாவதான்னு பார்க்கணும் குட்டி. ஏன்னா அந்த குட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு பால் கிடைக்கும், எந்த ரகம்னு இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணுங்க நாங்கள் வாங்கும்போது.
1: ஒரு பசுமாடு இனப்பெருக்க டைமில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இனப்பெருக்க டைமில் வந்து சென மாடு எப்படின்னா, இனப்பெருக்க டைமில் நல்லா காலையாக பார்த்து சினைக்கு இல்லைன்னா மருத்துவர்கிட்ட போய் ஆலோசிக்கணும். என்னன்னு கேட்டானா, இப்போ வந்துட்டு பசுவில் ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னால HF ஜெர்சி கிராசிங்னு சொன்னால் இல்லைங்களா, டாக்டர்கிட்ட கேட்கணும் எந்த மாதிரி காலை வந்துட்டு சென ஊசி போடணும்னு. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். சென டைமில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த டைம் நாங்கள் மெயினாக குறித்து வச்சுக்கணும். ஏன்னா டேட் தெரியாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அப்போ தான் இன்னொரு டைம் வந்துட்டு நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன் அந்த இனப்பெருக்க டைமில் வந்துட்டு கரெக்டாக எங்களுக்கு தெரியும் குட்டி இந்த டைம் தான் போடுவோன்றது நம்ம ஒரு கணக்கு போட்டு வைக்கலாம். ரெண்டாவது, குட்டி போடுற டைமில் அந்த கழிவு வந்துட்டு திரவம் அது அதிகமாக வெளியே வந்துட்டுருக்கும் மாட்டுக்கு. அந்த டைமில் போய் நாங்கள் கால்நடை டாக்டர் இருப்பார்ல, அதிகமாக அந்த கழிவு திரவம் நிற்காமல் வந்துருந்துச்சின்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இப்போ குட்டி போட்ட பிறகு குட்டி போட்ட உடனே மாடு கண்டியும் தனியாக பிரிக்கணும், ஏன்னா மாடு வந்து நக்க ஆரம்பிச்சிடும் கண்ணுக்குட்டியை, அதனால் வந்துட்டு தனியாக பிரிக்கணும். சில மாடுங்கனால வந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு நோய் அட்டாக்காக சான்சஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு மாடு கண்ணியும் தனித்தனியாக தான் கட்டி வைக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்ணுக்குட்டி மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே சுத்தமாக கண்ணுக்குட்டியை கழுவி க்ளீனாக வாஷ் பண்ணி கொண்டு போய் கட்டி போடணும். அப்புறம் கண்ணுக்குட்டி போட்ட உடனே மாட்டுக்கு வந்துட்டு பராமரிப்பு ஜாஸ்தி பண்ணணும். இந்த மாதிரி வேப்பப்புனாக்கு வெல்லம் தேங்காய் பழம் அன்ட்ருக்கு அந்த பொருளுங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாக குடிச்சின்னா மாடுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், மாட்டுக்கு ஹெல்த்ஃபுல்லும் ஜாஸ்தி இருக்கும். அதே போல் கண்ணுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் தேவையான இடவசதி செஞ்சு வைக்கணும். அடுத்தது கட்டி வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஒரு 6-6 மாதம். ஏன்னு கேட்டால் மற்ற மாடுங்க வரும் இல்லைங்களா, குத்தி குத்திட்டான கஷ்டம் வயிற்றுக்கு பக்கத்தில் இருக்க மாடுங்க, அதனால் கட்டி வச்சு பார்த்துக்கணும் மாடை. இன்னொரு விஷயம், அதே மாதிரி இந்த வெளியிலையும் கழட்டி விடக்கூடாது, ஏன்னா கழட்டி விடும்போது எங்களுக்கு அறியாமல் இந்த தோட்டம் சைடில் பக்கூட இந்த முள்வேலியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, முள்கம்பி வயிறு கீரை கழிச்சிட்டான்னா மார்புக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும்.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் கறவை மாடு வளர்ப்பு அதன் பராமரிப்பை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நன்றிங்க.
0: ரொம்ப நன்றிங்க.

நேயர்கள், இதுவரை தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: தேனிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல். தேன் என்பது தேனீக்கள் என்ற தேவதைகளால் உருவாக்கப்படும் ஒரு அதிசய உணவாகும். பூவிலுள்ள மதுரம் என்ற இனிப்பு திரவத்தை தேனீக்கள் எடுத்து வந்து தேனாக மாற்றி தேன்கூட்டில் சேமித்து வைக்கின்றன. தேன் பழங்காலத்திலிருந்து ஒரு இயற்கை இனிப்பு பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. யுனானி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவத்தில் தேன் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா, இலங்கை, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தேன் அதிக அளவு பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. தேனின் பயன்கள். தேன் உடனடியாக சக்தி தரும் ஒரு உன்னத உணவாகும். கசப்பான மருந்துகளை தேனுடன் கலந்து குடிக்கலாம். எலுமிச்சை சாறும் தேனும் கலந்த பானம் கோடை காலத்தில் பருக ஏற்றது. பழங்களை பதப்படுத்த தேன் பயன்படுகிறது. தேன் தூக்கமின்மையை துரத்தி உறக்கம் தரவல்லது. பால், தேநீர், காப்பியுடன் கருப்பு சர்க்கரைக்கு பதிலாக தேனை கலந்து அருந்துவது நலம் பயக்கும். தேன் செரிமான உறுப்புகளை வலுப்படுத்துகின்றது. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தேன் குணப்படுத்துகின்றது. தேன் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல வகை லேகியங்கள் தயாரிக்க பயன்படுகின்றது. நரம்பு தளர்ச்சியை நீக்கி இரவு நேரம் தூக்கத்தில் சிறுநீர் கழிப்பதை தடுக்கின்றது. கட்டிகள், கொப்பளங்கள், வெந்த புண்கள் மற்றும் வெட்டு காயங்களின் மீது தேன் தடவி வர குணமாகும். தேனிலிருந்து பல வகையான மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம். அவற்றில் சிலவற்றை காணலாம். தேன் நெல்லி. தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 1 கிலோ, தேன் 750 மில்லிலிட்டர். செய்முறை: நெல்லிக்காயை நன்றாக தண்ணீரில் கழுவி 2 நிமிடம் இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வைக்க வேண்டும். வேக வைத்த நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நீளவாக்கில் வெட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஈரம் போக காற்றில் உலர வைக்க வேண்டும். நெல்லிக்காய்களை கண்ணாடி பாட்டிலில் நிரப்பி தேனை சேர்க்க வேண்டும். கண்ணாடி பாட்டிலுள்ள தேன் சேர்ந்த நெல்லிக்காய்களை 10 நாட்கள் வெயிலில் வைக்க வேண்டும். 1 அடி சமமான பாத்திரத்தில் 1/4 பங்கு தண்ணீர் எடுத்து அதை அடுப்பில் வைத்து கொதித்தவுடன் தீயின் அளவினை குறைத்து தேன் மற்றும் நெல்லிக்காய்களை நிரப்பிய கண்ணாடி பாட்டிலை தண்ணீருக்குள் வைத்து 4 மணி நேரம் கழித்து இறக்க வேண்டும். பிறகு தேனிலுள்ள நெல்லிக்காய்களை தனியாக பிரித்தெடுத்து நீரில் அலசி உலர்த்த வேண்டும். சுவையான தேன் நெல்லி தயார். தேனில் ஊற வைத்த அத்திப்பழம். தயாரிக்க தேவையான பொருட்கள்: அத்திப்பழம் 2 கிலோ, எலுமிச்சை 1 எண், உப்பு 2 தேக்கரண்டி, தேன் 500 மில்லிலிட்டர். செய்முறை: அத்திப்பழத்தை நன்றாக நீரில் கழுவி எலுமிச்சை மற்றும் உப்பு கலந்த நீரில் 10 நிமிடம் போட்டு வைக்க வேண்டும். பிறகு 2 பக்கங்களிலும் உள்ள காம்பை வெட்டிவிட்டு கொதிக்கும் நீரில் போட்டு தோல் சுருங்கும் வரை வேக வைக்க வேண்டும். பிறகு பழத்தின் நடுவில் கம்பி வைத்து ஓட்டை போட்டு 3 முதல் 4 நாட்கள் வெயிலில் காய வைக்க வேண்டும். காய்ந்த பிறகு அத்திப்பழங்களை பாட்டிலில் தேன் ஊற்றி ஊற வைக்க வேண்டும். தேன்வாழை செய்முறை. தேன்வாழை செய்வதற்கு நெய்ப்பூவன் வாழை ஏற்ற பழமாகும். நன்கு பழுத்த பழங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அல்லது முழு பழத்தையும் 2 மணி நேரம் தேனில் ஊற வைக்க வேண்டும். பிறகு இப்பழத்தை 3 நாட்கள் வெயிலில் உலர வைக்க வேண்டும். தேனும் திணைமாவும். செய்ய தேவையான பொருட்கள்: தினை அரிசி 1/2 கப், வெல்லம் 1/4 கப், ஏலக்காய் பொடி 1/4 தேக்கரண்டி, நெய் 2 தேக்கரண்டி, தேன் 1 தேக்கரண்டி. செய்முறை: தினை அரிசியை 1 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பிறகு மின்விசிறியின் காற்றில் உலர வைத்து பொறிக்க வேண்டும். பொறித்த தினை அரிசியை மின் அரைப்பானில் அரைத்து மாவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாவுடன் தேன், வெல்லம், நெய் மற்றும் ஏலக்காய் பொடி சேர்த்து உருண்டை பிடித்து வைக்க வேண்டும். குல்கந்து. தேவையான பொருட்கள்: பன்னீர் ரோஜா 1 கிலோ, தேன் 500 மில்லிலிட்டர், கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை 1 கிலோ. செய்முறை: பன்னீர் ரோஜா இதழ்களை பிரித்தெடுத்து நீரில்

0: அரிசி நிழலில் உலர்த்த வேண்டும். ஒரு கண்ணாடி பாட்டிலில் உலர்த்திய ரோஜா ஒரு அடுக்காகவும் நாட்டு சர்க்கரையை ஒரு அடுக்காகவும் மாறி மாறி நிரப்ப வேண்டும். இறுதியாக தேனை ஊற்றி 15 நாட்கள் வெயிலில் வைக்க வேண்டும். 3வது நாளிலிருந்து தினமும் கிளறிவிட்டு வெயிலில் வைக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு ஒரு தேக்கரண்டி வீதம் தினசரி உண்ணலாம். பஞ்சாமிரதம். தேவையான பொருட்கள்: மலை வாழைப்பழம் 1 கிலோ, பேரிச்சம்பழம் 300 கிராம், உலர்ந்த திராட்சை 300 கிராம், நாட்டு சர்க்கரை 3 கிலோ, கற்கண்டு 300 கிராம், தேன் 1 கிலோ, ஏலைக்காய் பொடி 50 கிராம், பச்சை கற்பூரம் 15 கிராம், வசம்பு பொடி 5 கிராம், சுக்கு பொடி 5 கிராம். செய்முறை: பஞ்சாமிரதம் செய்வதற்கு மலை வாழைப்பழம் சிறந்ததாகும். பேரிச்சம்பழத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். வாழைப்பழத்தை மசித்து கூழாக்கிக் கொள்ள வேண்டும். இதர பொருட்களை சேர்த்து கலக்க வேண்டும். சுவையான பஞ்சாமிரதம் தயார். தேன் கலந்த பருப்புகள். தேவையான பொருட்கள்: பருப்புகள், முந்தரி, நிலக்கடலை அல்லது பாதாம் 4 கப், தேன் 1 கப், வெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், சீனி 1 தேக்கரண்டி. செய்முறை: வானொலியில் தேன் வெண்ணெய் சேர்த்து அடுப்பில் வைக்க வேண்டும். பிறகு ஒரு பாத்திரத்தில் முந்தரி பருப்பு, நிலக்கடலை மற்றும் பாதாம் பருப்பு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் தேன் மற்றும் உருக்கிய வெண்ணெய் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அடுமனை அடுப்பில் உள்ள தட்டில் பட்டர் பேப்பர் விரித்து இக்கலவையை கொட்டி பரப்பி அடுமனை அடுப்பில் வைத்து 20 நிமிடம் வேக வைக்க வேண்டும். 10 நிமிடத்திற்கு பிறகு ஒருமுறை பருப்பு பொன்னிறம் வந்தவுடன் திருப்பி போட வேண்டும். இதுவரை தகவல் களஞ்சியத்தில் தேனிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல் குறித்து கேட்டீர்கள்.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர்நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும்

0: மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஒய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் குரல்களில் தாய் மூகாம்பிகை.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 8:05. நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம்.

இந்த நிகழ்ச்சியில கேட்டு மகிழலாம். 1980களில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் மட்டும். இனி நினைத்தாலே இனிக்கும் என் முதற் பாடல் உங்களுக்காக.

0: நினைத்தாலே இன்னைக்கும்ல ஒரு நேர் லைன்ல வந்தாச்சு. யார் எங்கிருந்து அவருடைய விருப்ப பாடல் என்ன இருக்கும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: நன்றி.

0: நன்றி.
1: சின்ன இதழ்கள், செம்பவள கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை.
2: பார் பார்.

0: நினைத்தாலே இனிக்கும். லிஸ்னஸ், இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது 9344-9010-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966-7811 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற நேரம் இருந்தால் 8300-1919-1018 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், விருப்ப பாடல், பாடலின் படம் இதை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இனி அடுத்த ஒரு நேர் கூட லைனில் இருக்கார், யார், எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் இது?
1: நட்சத்திரம் படத்திலிருந்து அவளொரு மேனகை என்ற ஒரு அருமையான பாடல்.
0: ஓகே, கட்டாயமா உங்கள் பாடல் உங்களுக்காக. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: இனி அடுத்த ஒரு நேர்கூட லைன்ல வந்தாச்சு யார், எங்கிருந்து அவருடைய விருப்ப பாடல் என்னவா இருக்கும்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ ஆசாம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார், எங்க இருந்து?
1: ஊட்டில இருந்து ராஜ்குமார்.
0: ஓகே, சாப்பிட்டாச்சுங்களா?
1: சாப்பிடுங்க, லேட்டாக ஒரு 9:30 ஆகும்.
0: அப்படிங்களா, பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாண்ணா?
1: பாட்டு கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடலாம், மெதுவாக சாப்பிடலாம்.
0: சரி சரி, ஓகே சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் இது?
1: இரவு நிலவு வந்து நனைகிற ஒரு சாங் இருக்கும், அந்த பாடல் படம் வந்து மௌனராகும்.
0: ஓகே,
1: நன்றி
0: நன்றி.

இனி நம்மளுடைய அடுத்த பாடலை வாட்ஸ்அப்லேருந்து கேட்டவங்களுக்காக ஒரு பாடல் ப்ளே பண்ணிடலாம். தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் பட்டாக்கத்தி பைரவன் படத்துலேருந்து எங்கெங்கோ செல்லும் எண்ணங்கள் அப்படின்ற ஒரு சூப்பரான பாடலை எனக்காக ப்ளே பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அவருக்கான பாடல் இதோ வந்துட்டு இருக்குது, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: உங்களோட எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இணைக்கும் நிலையத்தில் நேரம் 8:34. இனி தொடர்ந்து அடுத்து ஒரு நேர்கூட லைன்ல இருக்காரு. யார், எங்கிருந்து அவருடைய விருப்ப பாடல் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் இது?
1: படம் வந்து ஜானி மேடம். பாடல் வந்து ஆசையில காத்துல தூண்டி விட்டேன்.
0: ஓகேங்க, கட்டாயமா உங்களுடைய பாடல் காத்துல வந்துட்டே இருக்கும், நீங்க கேட்கலாம். நன்றி,
1: தேங்க்யூ மேடம், நன்றி.

நினைத்தாலே இனிக்கும்லாம். இனி தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த பாடலை மைசூர் சுரேஷ்குமாரோட விருப்பமாக கேட்க போகிறோம். இந்த பாடலின் படம் அக்னி நட்சத்திரம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: அடுத்த ஒரு நேர் கூட லைன்ல வந்தாச்சு. யார், எங்கிருந்து, அவருடைய விருப்பப்பாடல் என்னவா இருக்கும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வள்ளக்காலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் இது.
1: நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. மழை வர மாட்டேங்குதுங்க.
0: அப்படிங்களா? கிளைமேட்ல எப்படிங்க இருக்குங்க?
1: கிளைமேட்டு சில நேரம் வெயில் அடிக்கும், சில நேரம் கூலிங்கா இருக்குங்க.
0: நான் இப்போ கேக்குறேன், நைட் டைம்ல, டே டைம்ல நம்ம எப்பவும் பேசுவோம் இல்லைங்களா? இப்ப நைட் டைம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு, கூலா இருக்குங்களா?
1: சோர்ந்து ஜாலியா பாட்டு கேட்டுக்கறங்க.
0: அப்படிங்களா? ஓகே ஓகேங்க. இந்த சந்தோஷத்தோட உங்களுடைய விருப்ப பாடல் எதுன்னு சொல்லிருங்க.
1: வீட்டுல இருந்து சாப்பாடு வந்தாச்சுங்க.
0: சாப்பிட்டீங்களா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதனாலயே உங்களுக்கு லைன் சீக்கிரமா கிடைச்சிருச்சு. நீங்க சீக்கிரமா கேட்டுட்டு சாப்பிடலாம். ஓகேங்களா?
1: ஓகே ஓகே மேடம்,
0: சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் இது.
1: இன்னைக்கு இளையராஜனோட பிறந்த நாளுங்க. அந்த காலத்துல அன்னக்கிளி படம் வந்த போதுங்க, அப்பதான் டேப் ரெக்கார்டு வந்துக்கு. அந்த நாடா சொல்லுவீங்க,
0: போட்டு போட்டு நல்லா கேட்டீங்களா? ஜாலி என்ஜாய் பண்ணீங்களா?
1: அன்னைக்கு கிடைச்சிருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கெல்லாம் ஜாலியா இருக்குது. அதனுடைய இன்பமே தனிங்க.
0: ஆமா ஆமாங்க, கட்டாயமா.
1: அதனுடைய இளையராஜாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுங்க. அதனால அவர் முதல் முதல்ல இசையமைத்த பாடலுங்க. நான் முதல்ல அந்த அன்னக்கிளி போட கோயம்புத்தூர் விருதியா தேட்டர் பார்க்க போனேங்க. அப்ப காத்து வாங்கிட்டு கிடந்தது. அவரு படம் 50வது நாள் முடிஞ்சோடனே 150 நாள் ஓடிச்சு மேடம். 150 நாள், 200 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிங்களா? ரொம்ப சூப்பரா ஓடிச்சு. அதுக்கப்புறம்
1: சூப்பர் ஓடிடுங்க. அந்த பாட்டுக்காகவே படம் ஓடிச்சுங்க.
0: ஓகேங்க. அப்படி நீங்க கேக்குற அந்த பாட்டு இது
1: எதுங்க?
0: அந்த அளவுக்கு ரசிச்சு நீங்க கேக்குற அந்த பாடல் இது.
1: மச்சான பாத்தீங்களா, அந்த எங்க ஊர்ல பொங்கல் விழா வரைக்கும் கூட சிலர் டான்ஸ் ஆட வச்ச அந்த மாதிரி.
0: அப்படிங்களா? ஓகேங்க ஓகே, ரொம்ப சூப்பர். உங்களுக்காக நான் பாடல் நான் குடுக்கறேன். நீங்க கேட்டு ஜாலி இப்போ என்ஜாய் பண்ணுங்க. பழைய ஞாபகத்தோட அந்த பாட்டு கேளுங்க சரிங்களா?
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்,
0: தேங்க்யூங்க.

உங்களூட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். 1980 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிலையத்தின் நேரம் 8:51. இனி தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியிலிருந்து ஒரு நேருக்காக கேட்கலாம். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி இவருடைய விருப்பமாக சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து காதோரம் லோலாக்கு இந்த படத்தை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேர்கொள்ள லைன்ல இருக்காரு யார் எங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து? உங்களுடைய விருப்ப பாடல் இது? நீங்க இளமை காலங்கள் படத்துல இருந்து பாடல் போடட்டுமா உங்களுக்காக?
1: போடுங்க.
0: குன்னூர்ல இப்பதான் உங்களுக்கு எடுக்குதா இல்ல ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க தொடர்ந்து எப்பவுமே வரணும்ங்களா? ஓகேங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.

0: accident at Surat. Mr. Modi also announced an ex gratia of 2 lakh rupees from the Prime Minister's National Relief Fund to the next of the kin of each deceased. The injured would be given 50,000 rupees. Russia launched a large-scale overnight attack targeting multiple Ukrainian cities, in which at least 21 people, including 2 children, were killed and over 100 others were injured. This marks one of Moscow's largest assaults in recent months. President Volodymyr Zelensky said civilian infrastructure and energy facilities had been targeted across the country. Russia's defense ministry said the strikes had been a response to previous Ukrainian attacks. And in women's cricket, the third and final T20 international of the series between India and hosts England will be played at Taunton tonight. The match will begin at 11 p.m. Indian time. The series is levelled at 1-1. Unified Payments Interface, UPI, has achieved 23.2 billion transaction counts in the last month. In a social media post, the Department of Financial Services thanked these citizens for embracing digital payments. UPI has emerged as world's largest real-time payments platform, anchoring country's digital economy. The India Meteorological Department, or IMD, has issued an orange alert predicting thunderstorm conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh tomorrow. The weather agency has predicted heavy to very heavy rainfall over Andaman and Nicobar Islands, Kerala, Mahe, Karnataka, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal till Saturday. And now, before we end the bulletin, the headlines once again. Government forms panel to probe into procurement of services for on-screen marking system by CBSE, appoints Lokhande Prashant Sitaram as CBSE chairperson. India rejects third-party involvement in resolving boundary matters with Nepal. India successfully flight tests indigenous Rudram 2 air-to-surface missile. Prasar Bharati's Waves OTT crosses 1 crore users within 2 years of launch. 21 people killed in Russian strikes across Ukraine. And in women's cricket, India to take on hosts England in third and final T20 international at Taunton tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். டிஜிட்டல் புரட்சி வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி இருக்கு, இன்னும் கேட்டால் நம்மளுடைய சிரமங்களை குறைச்சிருக்கு சார்?
4: சிரமங்கள் இன்றைக்கு இல்லவே இல்லை. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, டிஜிட்டல் கட்டமைப்புகளை வந்து மத்திய அரசாங்கம் பெரிய அளவில் நீங்கள் வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த 12 ஆண்டுகளில் தான் குறிப்பிடத்தக்க இடர்களையும் வந்து இந்த அரசாங்கம் சந்தித்தது. அதில் சந்தித்த மிகப்பெரிய இடர் வந்து கோவிட். இந்த கோவிட் வந்து ஒரு டிஃபைனிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு நம்முடைய ஒரு வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்ட முக்கியமான ஒரு காலகட்டம்.
3: ஆனால் புரட்டி போட்டாலும் கூட அதிலிருந்து எப்படி மீண்டு வரணுன்ற ஒரு சக்தியை நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாமா சார்?
4: அந்த இடத்துல தான் டிஜிட்டல் கட்டமைப்பு நம்மை காப்பாற்றியது, நம்மை வந்து கோவிட் விரைவுபடுத்தியது. ஒரு வகையில் அது நமக்கு நோய், நம்ம அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் தாக்கியது, பயம்புறுத்தியது. அத்தனை பேருமே எப்படி இருக்க போகிறோமோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, நாம் வந்து மீண்டும் எப்படி வந்து வளரப்போகிறோமோ, அல்லது இத்தனை ஆண்டுகளாக நாம் அடைந்து வந்த வளர்ச்சி என்பது இப்போது முற்றிலுமாக துடை தெரியப்பட்டு விட்டது, இந்த நோய் நம்மை வந்து கொள்ளை கொண்டு விட்டது, எப்படி நாம் மீளப்போகிறோம் என்று பயந்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு தான். இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு மொமெண்ட்னு நம்ம சொல்லணும்னா, வரலாற்றை சொல்கிற மாதிரி கோவிடை நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்னா, கல்வியில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்து. புத்தகத்தை மட்டுமே படித்து கொண்டிருந்தவர்கள் யாரும் வந்து மொபைலில் படிக்கிறதோ லேப்டாப்பில் படிக்கிறதோ நினச்சி பார்க்கல. ஆனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ், இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த 5 ஆண்டு முடிஞ்சது, இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எல்லாருக்கும் இன்னொரு வழிமுறை கிடைத்து விட்டது. இனி மேற்கொண்டு இப்போ படிப்பை எப்படி ஆகி போச்சுன்னா, இப்போ தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களாகட்டும் பல கோர்சஸ் ஆகட்டும் எல்லாமே நாங்கள் இதை பிசிக்கலாவும் இந்த கோர்ஸை தருவோம், நம்ம டிஜிட்டலாகவும் தருவோம், நீங்க ஆன்லைன்லயும் இதை படிச்சுக்கலாம்,
3: ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு வச்சுட்டு
4: ரெண்டுமே கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு புதிய பாதையை திறந்து விட்டது. அப்போ நீங்க உங்களால நேரடியாக வகுப்புக்கு வர முடியலையா, உங்களால மேற்படிப்பு படிப்பதற்கு நீங்க வகுப்புக்கு வர முடியல, இல்ல வீக்கெண்டு கூட வர முடியல, கவலைப்படாதீங்க, உங்களுக்கான சௌரியமான நேரத்தில் நாங்க இந்த என்டையர் கோர்ஸை வந்து ஃபுல்லா லெக்சர்ஸை ரெடி பண்ணி நாங்க ஆன்லைன்ல போட்டு வச்சிருக்கோம், உங்களுக்கான சௌரியமான நேரத்தில் நீங்க அந்த பாடங்களை படித்து விட்டு நீங்கள் தேர்வு எழுதினால் போதும், அல்லது ஆன்லைன் வகுப்புகளில் நீங்கள் பங்கு பிடித்தால் போறோம், நீங்கள் வந்து அதே அளவுக்கு ஈக்குவலா அதே ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம் தான் எழுத போறீங்க, அந்த சர்டிபிகேஷன் தான் வாங்க போறீங்க. கல்வியில இந்த டிஜிட்டல் புரட்சி குறிப்பாக கொரோனா காலத்தினால ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய மாற்றம்.
3: பொருட்களை வாங்குறதுலயும் இல்லையா,
4: ஒவ்வொரு தளம் கல்வி பொருளாதாரம் குறிப்பாக நீங்கள் வணிகம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் வந்து கடையில் போய் தான் வாங்கியிருக்கணும். நம்ம வந்து என்ன அந்த சமயத்தில் பேசியிருக்கோம்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கடைக்கு போகணும், கடையில் போய் பார்க்கணும், பார்த்தா தான் அந்த பொருளை தொட்டு பார்த்து வாங்கி நம்ம வந்து அதனுடைய ஒரு தன்மையை புரிந்து கொண்டு தான் நாம் வாங்குவோம் அப்படி என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கொரோனா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரபலமான ஸ்டோர்ஸாக மாறுது. பல நிறுவனங்கள் அதாவது கடையே போடாமல் அவர்களுக்கு வந்து சொந்தமாக நிறுவனம் இருந்தால் போகும், ஆனால் அவருடைய கடை என்பது ஆன்லைனில் தான் கடையாக இருக்கும். அந்த ஆன்லைன்லேயே அவர்கள் துணிமணியிலேருந்து வாசனை திரவியங்கள்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பொருட்களையும் இன்றைக்கி எல்லாருமே நம்ம மொபைலில் தான் வாங்குகிறோம், மொபைல் வழியாக தான் பார்க்குறோம். இப்போ இன்னொரு இதனுடைய இன்னொரு டிஃபைனிங் அம்சத்தையும் நம்ம சொல்லணும். இது வந்து மொல்ல மொல்லமாக நம்முடைய வாழ்க்கை என்பது மடிக்கணினிலேருந்தும் டெஸ்க்டாப்லேருந்து மூவ் ஆகி நம்முடைய மொபைலுக்கு லைஃப் வந்துருச்சு. லைஃப்பில் மொபைலில் தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பண்ணுறோம், வாசிக்கிறோம், நம்முடைய ஒரு பரிவர்த்தனைகள் பண்ணுறோம், வாங்குகிறோம், விற்கிறோம், எல்லாவற்றையுமே இன்றைக்கி மொபைல்லேருந்து தான்
3: நம்ம இடத்துல கொண்டு வந்துருச்சு,
4: கை இடத்துல கொண்டு வந்துருச்சு. அதுக்கு காரணம் டிஜிட்டல் கட்டமைப்பு. இன்டர்நெட்டுடைய 5G ஸ்பீடு வந்து இன்றைக்கி இந்தியாவில் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக விரைவில் நம்ம வந்து அடுத்த 6G கூட போகிறோம். அப்போது 5G ஸ்பீட் வந்த பிற்பாடு நாம் விரைவாக எல்லா வகையிலையும் நாம் வந்து அதை பயன்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டோம். அதனுடைய ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்னென்னா பொருளாதார முன்னேற்றம். இன்னொரு மாற்றம் என்னென்னா அதனால் வரை பெரிய பணக்காரர்கள் மட்டுமே ஒரு தொழிலை நடத்த முடியும் என்றிருந்த இடத்தில் பல ஸ்டார்ட் அப்ஸ் தங்களுடைய தொழில்களை திட்டங்களை ஆன்லைனில் செஞ்சாவே போதும். நாம் வந்து அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் இன்னும் அவசியம் கிடையாது, நாம் ஆன்லைனில் கடை போட்டுக்கலாம், ஆன்லைனில் பொருட்களை கொண்டு போய் சேர்த்துற முடியும். இன்னும் படிப்படியாக இன்றைக்கி போச்சுன்னா எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறி இன்ஸ்டாகிராமிலே அவங்க பொருட்களை வியாபாரம் செய்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் தான் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ எல்லா வகையிலும் பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவலான ஸ்டோர்ஸ்னு பேர். இந்த வர்ச்சுவலான ஸ்டோர்ஸ் வந்து அவ்வளோ வலிமை பெறக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் திருப்பியும் கொரோனா. அதற்கு அந்த இடத்துல உதவியது நம்முடைய டிஜிட்டல் கட்டமைப்பு. அப்போ இந்த டிஜிட்டல் கட்டமைப்புங்கிறது ஒரு பல அம்சங்களை உள்ளடக்கியது.
3: சுகாதாரத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய டேட்டாவை மொத்தமா சேமிச்சு வைக்கிறதுக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு உதவிகரமா இருக்கு, அதை கூட சொல்லலாம் இல்லையா.
4: நிச்சயமாக சுகாதாரத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா தேசிய அளவில் நம்முடைய மருத்துவ ஆவணங்களை நம்ம வந்து பத்திரப்படுத்தி ஒரே இடத்துல வைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய ஒரே ஒரு எண் இருந்தா போறோம். அந்த எண்ணை வந்து நீங்க முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையில போய் கொடுத்தாலும் உங்களுடைய ஒரு 15 ஆண்டுகால 20 ஆண்டுகால மருத்துவ வரலாறு அதில் தெரிந்துவிடும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கான ரெக்கார்ட்ஸை கையில் வச்சு கொண்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் தேடினு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு மருத்துவர்கள் என்ன மருந்துகளை பரிந்துரை செய்தார்கள் அல்லது வந்து என்ன டயக்னைஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து ஆன்லைனில் கிடைக்க போகுது. அப்போ என்னாச்சு உங்களுக்கு வந்து அந்த ஒரு மருத்துவ ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டது. நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை வந்து மிக முக்கியமான ஒரு துறை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இலக்கியம் சார்ந்திருக்கேன்னா இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான புத்தகங்கள் வந்து இன்றைக்கி டிஜிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. பல நூலகங்களுடைய புத்தகங்களை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய புத்தகங்களை இன்றைக்கி சுலபமாக நேரடியாக ஆன்லைன்லேயே நீங்கள் அணுக முடியும். அதை வந்து நீங்கள் அவங்ககிட்டேருந்தே நீங்கள் ஆன்லைன்லேருந்து தரவிறக்கம் செய்து கொண்டு படிக்க முடியும். அதற்கான ஒரு சேவையை வந்து உருவாக்கி தரும். அப்போது நூல்களை வாசிப்பது, பத்திரிகைகளை வாசிப்பது அல்லது வந்து தகவல்களை திரட்டுவது என்பது அத்தனையுமே இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் உருவாகிவிட்டது. அதற்காக என்ன நடந்திருக்கு, பல பல்கலைக்கழகங்கள் அருங்காட்சியகங்கள் இருக்கக்கூடிய பல தகவல்கள் அத்தனையுமே டிஜிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னா ஒவ்வொரு லைப்ரரியும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஆவணங்களையும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணணும். அது பழைய ஆவணமாக இருந்தாலும் சரி, கல்வெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணி வச்சு ஆன்லைனில் வச்சுட்டோம்னா போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பயனர்கள் யார் வேணால் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் வந்து இந்த ஆவணங்களுக்காக நூலகங்களுக்கும் ஆய்வகங்களுக்கும் போய் அலைந்திருந்த சூழ்நிலை இன்னைக்கு முற்றிலும் மாறிவிட்டது. இன்றைக்கு இருந்த இடத்திலிருந்து நாம் தேடிக்கொண்டே போனோம் என்றால் நம்மால் இந்த தரவுகளை பெற முடியும். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது கொண்டு வந்திருக்கிறது.
5: நிச்சயமா சார், நீங்க இலக்கியம் பத்தி குறிப்பிடும் போது அண்மையில நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பிரதமர் அவர்கள் வந்து நெதர்லாந்து பயணத்தின் போது ஆணைமங்கலம் செப்பேடுகளை வந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டாங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து அவர் பேசும் போதுமே மரபு கால செல்வங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய முயற்சியில தன்னுடைய அரசு ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கூட அரசின் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்?
4: கலை கலாச்சாரம் இந்த துறையில எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் 12 ஆண்டுகளில் செய்திருக்கூடிய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு. ஆணைமங்கலம் செப்பேடு மிகப்பெரிய சாதனை, கண்டிப்பாக அதை நாம் வந்து போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை நாம் எடுத்து திருப்பியும் பத்திரப்படுத்த வேண்டும். அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான செய்திகள், இது மாதிரி வெளிநாடுகளில் போய் இருக்கக்கூடிய பல்வேறு கலை பொக்கிஷங்களை அரசாங்கம் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளோடு இவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலாச்சார ரீதியாக என்னென்னலாம் நம்முடைய ஆர்டிஃபேக்ட்ஸ் அங்கே போய் இருக்குதுன்னு பார்க்குறாங்க, அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்குறாங்க, அதுக்கு வழிமுறை என்னன்னு தேடுறாங்க. அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த நாடுகளோடு நல்ல விதமான உறவுகளை பேணி அதே விதமான அந்த பொருட்களை மீண்டும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். தமிழகத்தினுடைய பல கோவில் சிற்பங்கள் மீண்டும் வந்திருக்கின்றன, பல இந்த மாதிரி செப்பேடுகள் திரும்பி வந்திருக்கின்றன, நம்முடைய பல ஆவணங்கள் திரும்பி வந்திருக்கின்றன. இது நம்முடைய ஒரு
5: வெளியுறவு கொள்கைக்கு ஒரு சிறந்த
4: எடுத்துக்காட்டு. என்னன்னா, இதெல்லாம் எங்க ஊர் சொத்துங்க, இந்த சொத்தை நீங்க எப்படி போய் நீங்க வச்சிருக்க முடியும், நீங்க வச்சிருக்க முடியாது, இதுதான் நம்முடைய டிப்ளமசிங்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப இதெல்லாம் எங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராரோ எடுத்துன்னு போய் உங்க ஊர்ல எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஒன்னும் அது நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எல்லாம் எடுத்து போயிருக்கலாம், அல்லது இந்த ஏதோ ஒரு முறையற்ற வழிமுறையில் அதெல்லாம் வெளிநாடு வந்திருக்கலாம், ஆனாலும் அவையெல்லாம் எங்கள் ஊர் சொத்து, உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இதை அந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்கின்றன, அதுதான் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய உரையாடல் இருக்கிறது. பிரதமருடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரியான வெளிநாட்டுக்கிட்டே போன நம்முடைய பொக்கிஷங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான உரையாடல் நடைபெறுகிறது, அதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அந்த முயற்சி வந்து பல சமயங்களில் அவருடைய கையாலேயே திரும்பி வரக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நடந்து கொண்டிருக்கேன். இது வந்து வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, பல்வேறு மாணவர்கள் பல்வேறு நாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான்லையும் உக்ரைனில் இந்த போர்லாம் நடந்த போதெல்லாம் நம்முடைய சொந்த பிளேனை வைத்துக்கொண்டு நாம் அந்த மாணவர்களையும் அந்த இருக்கக்கூடிய மாட்டிக்கொண்டவர்களையும் நாம் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த இடங்களில் எப்பேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அந்த அரசாங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சேஃப் பேசேஜை உருவாக்கி கொடுத்து இவர்களை வந்து நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்துடும். இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நாம் சொல்ல வேணும். அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் இன்னும் மோசமாகத்தான் இருக்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கிறோம், 10 ஆண்டுகளில் பார்க்கிறோம், பல்வேறு இடங்களில் இருந்த மீட்பு முயற்சிகளில் நம்ம மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கோம். இதே மாதிரி நாம பல நாடுகளோடு சேர்ந்து தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை நாம வந்து இன்னைக்கு 13 நாடுகளோடு கொண்டு வந்து எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். மிக முக்கியமான முன்னேற்றம், அதாவது தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம்ங்கிறதுனா என்னன்னா, நாம வந்து அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பல பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிப்பு கிடையாது. நாம அதுக்கு இணையாக இங்கே அவர்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்யும் போது நம்மகிட்ட அதுக்கான வரி விதிப்பு குறைவாக இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பரஸ்பர வரி விதிப்பில் எஃப்டிஏவை உருவாக்குவது என்பது ஒரு நீண்ட ப்ராசஸ் ஆகலாம். அதுல வந்து நீங்க பல கட்ட பேச்சுவார்த்தை, அவர்களுடைய நலன்களையும் பேண வேண்டும், நம்முடைய நலன்களை பேண வேண்டும். குறிப்பாக இப்ப நீங்க இதுல வந்து இன்னும் நம்முடைய கையெழுத்து ஆகாம இருக்க கூடியது, விரைவில் கையெழுத்தாகும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய இருதரப்பு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம். இது எல்லாமே என்ன நடந்து கொண்டிருக்கின்றன்னா, நாம நம்முடைய சந்தையை திறந்து விடுகிறோம், ஆனால் நம்முடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரையும் பாதுகாக்கிறோம். அதே சமயத்தில் நாம் வெளிநாட்டுக்கு நம்முடைய சந்தையை கொடுப்பது போலவே அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் நாம் இங்கே கொண்டு வருகிறோம். ஜுவல்லரி அல்லது வந்து ஆயத்த ஆடைகள், இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை தேவையாக இருக்கிறது. அந்த சந்தையை நாம் வந்து உருவாக்குவதற்கான எல்லா முயற்சியுமே நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய பொருளாதார வீச்சு என்பது எல்லா நாட்டோடும் கைகோர்த்து எல்லா நாட்டினுடையும் ஒரு இணக்கமான வர்த்தக உறவை பேணி அதன் வாயிலாக இங்கே இருக்க உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி தர வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இந்திய அரசாங்கத்துக்கு இருந்தது. தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளாக நிறைய இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சியை தான் இப்ப நாம பார்த்துக் கொண்டிருக்கோம்.
5: தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் எப்படி இருக்கு சார், அதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா ஆகட்டும், மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
4: இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 12 ஆண்டுகள்ல இந்த விஷயத்த ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப அமெரிக்கால அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்ற காலகட்டத்திலிருந்து நாம் சந்தித்து வரக்கூடிய ஒரு நிச்சயமற்ற நிலை என்பது மிக கடுமையாக இருக்கிறது. அப்போ நீங்க உலக நாடுகள் அத்தனை மேலும் அவர்கள் வந்து இறக்குமதி விதித்து கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிய காலகட்டத்தில், குறிப்பாக நாம் வந்து ரஷ்யாவிடமிருந்தெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்றெல்லாம் நம் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்த போதும் கூட நம்முடைய அரசாங்கம் அதை மிக சாமர்த்தியமாக கையாண்டது. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய எண்ணெயின் அளவு குறைந்திருக்கிறதே தவிர வாங்காமல் இருக்கவில்லை. அதே சமயத்தில் பல நாடுகளிலிருந்து நாம் வந்து அதை எல்லாம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்ன நாம் செய்கிறோம் என்று பார்த்தால், உள்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை நாம் எவ்வளவு தூரம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். சமீபத்தில் பிரதமர்

0: பேசும்போது நம்ம தங்கத்தை வாங்குறத குறைச்சிக்கோங்க, அதே மாதிரி எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் சொல்லும் போது அதே சமயத்தில் என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்முடைய எத்தனால் கலப்பினுடைய விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று 100% எத்தனால் பயன்படுத்தக்கூடிய கார்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நம்ம வந்து இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து எப்படி தயார் பண்றோம்னா, ஒன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தடுப்பதற்கான வழிமுறைகள் ஒரு பக்கம், அதே சமயத்தில் உள்நாட்டில் நம்முடைய ஒரு நிலைமைகளை சீரமைத்துக் கொண்டு மாற்றி அமைத்துக் கொண்டு நாம் அதை வந்து எப்படி கையாள்வது என்பதற்கான ஒரு உள்நாட்டு தயாரிப்பையும் பயிற்சியும் நாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம். 12 ஆண்டுகளில் நடந்த மிக முக்கியமான வளர்ச்சி என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய RBI வந்து அதனுடைய வட்டி விகிதங்களை குறைத்து, முன்னாடி வந்து 6.5% வரைக்கும் இருந்த ஒரு ரெப்போ ரேட்டுங்கிறது இன்னைக்கு 5.25% இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 1.75% வந்து குறைச்சி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடன் வாங்குவதற்கு பெரிய சுமையை ஏற்படுத்தாமல், ஏனென்றால் அவர்களும் கடன் வாங்கித்தான் பல தொழில்கள் நடைபெறுகின்றன, முதலீடுகள் கிடைக்கின்றன. அப்போ அவர்களுக்கு தேவையான முதலீடை கிடைப்பதற்கான ஒரு வசதியை பண்ணி கொடுக்கிறார்கள். வீட்டு லோன் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து நுகர்வோர் கடன்களுக்கான வழியை பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை நாமளே காத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, இங்கேயே கன்சம்ஷன் அதிகப்படுத்துவது, இங்கேயே உற்பத்தி அதிகப்படுத்துவது, இங்கேயே அதுக்கான வணிகத்தை அதிகப்படுத்துவது, வெளிநாட்டை மட்டுமே சார்ந்திராமல், அப்போ அந்த மாதிரியான உள்நாட்டுக்கான ஒரு தன்னிறைவு தன்மையையும் கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுக முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பக்கம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கோம். நம்ம பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இந்திய அரசாங்கம் செய்து கொண்டே இருக்குது. அதுதான் பொருளாதார ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச பாதிப்புகள் நம்மை வந்து அண்டிவிடாமலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம்.
1: நிச்சயமா சார், பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் எப்படி இருக்கு, அதற்கான முயற்சிகள், அதனுடைய அந்த தாக்கம் எல்லாத்தையுமே நீங்க வந்து விரிவா சொன்னீங்க. நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 3ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அறிவியல் நேரம்.
1: பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நீர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், டென்டிஸ்ட்ரி அதாவது பல் மருத்துவம் அப்படின்னா என்ன?
3: பல் மருத்துவம் என்பது பற்கள் மட்டும் பார்க்கும் மருத்துவம் கிடையாது. ஸோ இதில் முழு வாய் நலத்தையும் பாதுகாப்பையும் நம்ம மருத்துவத்துறை வந்து கவனிக்கிறது. ஸோ இதில் வந்து பற்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஈறுகள், நாக்கு, தாடை மற்றும் வாயில உள்ளமைப்பு எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த பல் மருத்துவம் வந்து பார்த்துட்டு இருக்கு. பொதுவாக நம்ம வந்து பற்கள் வந்து சாப்பிட்றதுக்காக, பேசுறதுக்காக மற்றும் சிரிக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அதை பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால வந்து மனித வாழ்க்கையில் வந்து அடிப்படையான ஒரு துறையாக இதை வந்து கருதிக்கணும்.
2: டாக்டர், நம்ம பல் மருத்துவம்னு சொன்னாவே பல்லை பத்தி மட்டும் யோசிப்போமே, இதுல பல்ல தாண்டி என்ன இருக்கு?
3: கண்டிப்பா இருக்கு. ஸோ பலர் வந்து பல் மருத்துவம் அப்படின்னாலே வந்து பல்லை வந்து சுத்தம் பண்றது இல்லை பல்லை வந்து எடுக்கிறது மட்டும்தான் வந்து நினைப்பாங்க. ஸோ ஆனால் உண்மையாலுமே வந்து இது ஒரு முழு உடல் நலத்துக்கு வந்து தொடர்பு உள்ள ஒரு பகுதி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈறு நோய் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து டயபெட்டிஸ், நீரிழிவு நோயோட ஒப்பிடலாம். ஸோ நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈறு நோய் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வந்து இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றும் வந்து இப்போது பிரசவம் போது உங்களுக்கு வந்து ஒரு வாய் நலம் சரியாக இல்லை அப்படின்னா குழந்தை வந்து அண்டர் வெயிட்டில் பிறக்கிறதுக்காகவோ இல்லை வந்து சீக்கிரமாக பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பல்லை வந்து வாயை மட்டும் பார்க்காம மொத்த உடல் நலத்தோட ஒரு பகுதியாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
2: டாக்டர், ஒரு பல்லுக்குள்ளே என்ன இருக்குது?
3: ஒரு பல்லு வந்து வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவி மாதிரி இருக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு ரொம்ப உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும் போது ஒரு பல்லு வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேலே நம்ம பார்க்கக்கூடிய க்ரௌன் போர்ஷனுங்கிறது, இன்னொன்று வந்து ரூட் இல்லை வேர் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற போர்ஷன். அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த பல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த ஒரு கவரிங் லேயர் பேர் வந்து எனாமல்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எலும்பு மாதிரி வந்து உள்ள ஒரு திடமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் part of the body. So, அதுக்குள்ள நீங்க பாக்குறது வந்து dentin. இந்த டென்டன் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும். இதில் இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அந்த உயிரோட்டம் அந்த பல்லில் வந்து தொடங்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ், அதான் பல்ப்னு சொல்லுவாங்க. இந்த பல்ப்பில் தான் உங்களுக்கு வந்து நரம்பு, அப்புறம் வந்து இரத்த நாளங்கள் இதெல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பல் சொத்தை இருந்து ரொம்ப ஆழமாக போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த வலியோ இல்லை வீக்கமோ இல்லை வந்து அந்த சென்சிட்டிவிட்டியோ ஏதோ ஒன்று வரத்துக்கான காரணமே வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த பல் போர்ஷனில் இருக்கிற நரம்பு இதனால தான். அதுக்கு கீழே இருக்கிற அந்த வேர் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எலும்பில் வந்து பல்லை பிடிமானமாக பிடிச்சிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது.
2: டாக்டர், மனிதனோட வாய்க்குள்ள எத்தனை வகையான பற்கள் இருக்கு?
3: பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து யூசேஜ் பயன்பாட்டுக்கு பொறுத்த மாதிரி 4 வகையான பற்கள் இருக்கு. ஸோ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பல்லு வந்து இன்சைசர் சொல்லுவாங்க. ஸோ இன்சைஸ் அப்படின்னா வெட்டுறதுக்காக அப்படின்னு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற பொருளை வந்து கடிச்சு வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்சைசர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் கார்னரில் இருக்கிற பல்லு பேர் வந்து கெனைன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக இருக்கும்னா கோரை பற்கள்னு சொல்லுவாங்க, கிழிக்கிறதுக்காக இருக்கிற பற்கள். ஸோ இதை தாண்டி இருக்கிறது எல்லாமே கடவாப்பல். ஸோ முன்னாடி கடவாப்பல் இருக்கும், பின்னாடி கடவாப்பல் இருக்கும். முன்னாடி இருக்க கடவாப்பல்லுக்கு பேர் வந்து ப்ரீ மோலார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கடவாப்பல்லுக்கு முன்னே இருக்கிற பல். ஸோ பின்னாடி இருக்கிறது கடவாப்பல். ஸோ இந்த 4 ப்ரீ மோலார்ஸும் மோலார்ஸுமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சவிச்சு சாப்பிட்றதுக்காக, ஒழுங்காக ஃபுட்டை வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 4 வகையான பற்களுமே வந்து டிஃப்ரெண்ட் யூசேஜுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா 32 பற்கள் இது எல்லாமே சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
2: டாக்டர், பற்களோட ஆரோக்கியத்துக்கும் உடலோட ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்?
3: வாய் நலம், உடல் நலம் ரெண்டுமே வந்து வேற வேற கிடையாது. வாய் நலம் வந்து உடல் நலத்தோட ஒரு பகுதியாக நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈறு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீரிழிவு நோய் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சுக்கலாம். இருதய நோய் இருந்துச்சுன்னா நம்ம வாயில் இருக்க இன்ஃபெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக அந்த இருதய நோயை வந்து உங்களுக்கு இட்டுட்டு போய் விட்டுரும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களோட பிரச்சனை இல்லை வந்து ஒரு உடம்புல இருக்கிற வைட்டமின் டெஃபிஷியன்சியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஓரல் கேன்சரோ எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வாயில் வந்து சட்டுன்னு அதை வந்து வெளிப்படுத்தி கொடுத்துரும். அதனால வாய் நலம்ங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அது வந்து பல்லு வந்து ஒரு சின்ன பொருள் அதில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை வாயில் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்திடலான்னு இருக்கக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம என்னென்னு முதலையே பார்த்து அதை என்ன சரி செஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று ரொம்ப எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பல் வழியாக சவிச்சு தான் உள்ளே நம்ம வந்து முழுங்கிக்க முடியும். ஸோ ஒழுங்காக வாயில் வந்து சவிச்சு சாப்பிட்டா தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் உடம்புல வந்து சேரும். இல்லைனா வந்து பிளாக் பிளாக்ஸாக வந்து உள்ளே போய் செரிமானத்தோட பவரை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாய் வழியாக பல் வழியாக நல்லா சூ பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ அதனால் உங்கள் பல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்.
2: டாக்டர், மனிதர்களோட வரலாற்றில் எப்போ பற்களுக்கு அவன் கவனத்தை கொடுக்க ஆரம்பித்தான்?
3: மனிதர்கள் பொதுவாக ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் பார்க்கும்போது டென்டிஸ்டிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ பண்டைய காலத்திலிருந்தே வந்து பல்லை வந்து பராமரிக்கவும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா வந்து 9000 வந்து 9000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே வந்து பல்லோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அவங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வந்து நம்ம சயின்டிபிக் ஹிஸ்டரியில இருக்கு. ஸோ பழமையான சிவிலைசேஷன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை வந்து பொடியாக்கி அதை வந்து பல்ல வந்து சுத்தப்படுத்த யூஸ் பண்ணவோ இல்லை வந்து வேறு வேறு குச்சிகள் வச்சு பல்ல சுத்தம் பண்ணவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு கூர்மையான கல்லை வச்சு அதை வந்து ட்ரில்லாக யூஸ் பண்ணி பல் சொத்தையை அடைக்கவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அவங்கவுங்க சிவிலைசேஷனுக்கு பொறுத்த மாதிரி அந்தந்த நாட்டில் வந்து வேற வேற விதமாக டென்டிஸ்ட்ரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே இவால்வ் ஆகி ஒரு யூனிவர்சல் மோட் ஆஃப் மெடிசனாக வந்து இருக்கு.
2: டாக்டர், மனிதர்கள் பயன்படுத்திய முதல் டூத்பேஸ்ட் எது?
3: மனிதர்கள் முதல்ல யூஸ் பண்ண டூத்பேஸ்ட் வந்து டூத்பேஸ்ட் மாதிரி இருக்காது. ஸோ முந்தைய காலத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கிறத தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பவுடர் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து முட்டை ஓடோட பொடி சாம்பல் மூலிகைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பவுடராக வந்து அரைச்சு அதை வந்து பல்லை வந்து அப்ரேசிவாக சுத்தம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து உப்பு கரிமண் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளோட சிவிலைசேஷனில். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற டூத்பேஸ்டாக வந்து அது வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டூத்பேஸ்ட்லையுமே வந்து ஃப்ளூரைடு இந்த மாதிரி பல் சொத்த வராமல் இருக்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ இருக்கிறது நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் இல்லை ஒயிட்னிங் டூத் பேஸ்ட் கம் கேர் டூத் பேஸ்ட் அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூத் பேஸ்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் முன்னாடி காலத்தில் வந்து பொடியிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம டூத் பேஸ்ட்ல வந்து இருக்கும்.
2: டாக்டர், டூத் பிரஷோட வரலாறு சொல்ல முடியுமா?
3: மனுஷங்க வந்து ரொம்ப பழமையான காலத்திலருந்தே வந்து பல்லை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக வந்து வேறு வேறு குச்சிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்டைய காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி மரக்குச்சி இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து 1400 போன ஆண்டுகள்லாம் வந்து சீனாவில் தான் வந்து முடி மாதிரி இருக்கிற இதை வந்து பயன்படுத்தி ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து மூங்கிலில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி பண்ணி அதில் வந்து பன்றியோட முடிகளை வந்து நட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்து நைலான் யூஸ் பண்ணி ப்ரஷஸ் ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் நைலான் ஃபைபர்ஸ் கொண்ட டூத் ப்ரஷஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு எரா தாண்டி டூத் ப்ரஷ் இப்போது வந்து இந்த அளவுக்கு இவால்வ் ஆகிருக்கு. டூத் ப்ரஷஸ்லேயே வந்து இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜிக்ஸாக் இருக்குது, உங்களுக்கு வந்து பிரிசில்ஸோட நம்பர் பிரிசில்ஸ் எத்தனை டஃப்ட் ஆஃப் பிரிசில்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படி இப்போ எல்லா ப்ரஷஸும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சாஃப்டாக மீடியமாக இல்லை வந்து அல்ட்ரா சாஃப்டாங்க நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
2: டாக்டர், ஆதி காலத்தில் எப்போதிலிருந்து இந்தியர்கள் பற்களை பராமரிக்க ஆரம்பித்தாங்க?
3: அப்புறம் ஆயுர்வேத நூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேர்கள், நிறைய விதமான இலைகள், இதெல்லாம் கொண்டு பல்ல சுத்தம் பண்ணுறதுக்காக மெடிசன்ஸ் எல்லாமே வந்து தயாரிச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, நிறைய மூலிகை பொடிகள் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு வகையான பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இது நல்ல எண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாயில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் ஒரு அளவோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து நல்ல எவிடன்ஸோட இப்போ சயின்டிபிக் பேக்ரவுண்டோட சப்போர்ட் ஆகி இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொருள் எல்லாமே அதே தான், யூஸ் பண்றதான டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் தான் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கே ஒழிய த பேஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ரிமைன்ஸ் த சேம்.
2: டாக்டர், ஆதிகாலத்தில் எகிப்தியர்கள் எப்போ பற்களை பராமரிக்க ஆரம்பிச்சாங்க?
3: எகிப்தியர்கள் வந்து ரொம்ப அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப முன்னேற்றமா இருந்த ஒரு நாகரிகமாக தான் அவங்களோட இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த முட்டையோடோட பொடி, சாம்பல் மற்றும் இந்த மூலிகை எல்லாம் சேர்ந்த ஒரு டூத் பேஸ்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட பல்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்ற ஒரு ஒரு சிவிலைசேஷனாக அவங்களோட டயட் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த நிறைய கடிச்சு சாப்பிட்ற ஒரு இதுவாக இருந்ததுனால அவங்களோட பல்லெல்லாம் நல்ல தேய்மானம் அடைஞ்சு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ நிறைய மம்மீஸ்லாம் பார்த்தும் போது எகிப்தியர்களோட பல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட்ரிஷனுங்கிற சொல்லக்கூடிய மேல் பகுதி வந்து ஃபுல்லாக தேஞ்சு இருந்ததை வந்து பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அந்த பல்லை வந்து பாதுகாக்கிற அந்த ஒரு வழி வந்து ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு தனி ஒரு இதுவாக பார்க்காம அது டே டு டே லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து எகிப்தியர்கள் பார்த்துருக்காங்க.
2: டாக்டர், ஆதிகாலத்தில் ரோமன்ஸ் எப்படி அவங்க பற்களை பார்த்துக்கிட்டாங்க?
3: இப்போது ரோமன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது வந்து வாய் கழுவும் திரவியங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்க, பல் பொடியும் குச்சிகளை தாண்டி. ஸோ இந்த திரவியங்களில் வந்து உங்களுக்கு இந்த மூலிகைகள் கலந்த தண்ணீர் மற்றும் சொத்தை வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் இதெல்லாம் கலந்து தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சில இது என்ன சொல்லுதுன்னா வந்து ரோமானியர்கள் வந்து சிரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், பார்க்கறதுக்கு சிரிச்சா அழகாக இருக்கணும்னு அவங்களோட இந்த பல் சீரமைப்பு இதுக்காகலாம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. தங்க கம்பிகள் வச்சு பல்லை வந்து சீரமைக்கிறது மற்றும் இந்த தளர்வடைஞ்ச பற்களை வந்து கம்பி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறது இதெல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்ச லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அழகுக்காகவும் இந்த திரவியங்களை வச்சு வாயை வந்து துர்நாற்றம் இல்லாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது எப்படிங்கிறது அவங்களோட சிவிலைசேஷனாக இருந்திருக்கு.
2: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் டென்டல் ஃபில்லிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம், இதற்கான வரலாறு சொல்ல முடியுமா?
3: பல் சொத்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய முதல் ஒரு பல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரே தீர்வு வந்து பல்ல வந்து அடைக்கிறது. முந்தைய காலத்தில் வந்து இந்த அடைக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தேனீயோட மெழுக வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, ப்ரொப்போலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அதுக்கப்புறமா வந்து உலோகங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, தங்கம், வெள்ளி, பாதரசம் இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் உலோகமோ இல்லை உலோக கலவையோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது வளர்ச்சியை தாண்டி வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம வந்து பல் கலர்லேயே இருக்கக்கூடிய கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட், காம்போசிட் சிமெண்ட்ஸ், அதோட காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஃபில்லிங் பண்ண பயோமிமெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது, உங்கள் பல் எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ராங்கு இருக்கக்கூடிய அதே கலர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த டென்டல் ஃபில்லிங்கிறது வந்து ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்.
2: டாக்டர், மாடர்ன் டென்டிஸ்ட்ரியோட ஆரம்ப காலம்னா எதை சொல்லுவீங்க?
3: பொதுவாகவே வந்து இப்போது டென்டிஸ்ட் அப்படி இல்லை பல் மருத்துவம்னாலே பல் பிடுங்கிறது தான் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டாக எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. பட் 18th century அப்பத்துலேருந்து தான் வந்து பல்லுக்கான முக்கிய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முக்கியத்துவமும் இவால்வ் ஆச்சு, ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுமே வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சிலர் தான் வந்து டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நல்ல கலை நயம் உள்ளவங்க டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஆர்ட் ஒர்க் அதில் கொஞ்சம் ஜாஸ்தி. இல்லை வந்து பார்பர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க டென்டல் ஒர்க்குமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் ஆரம்பித்தோடனே ஆக்சுவல் டென்டிஸ்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த முன்னாடி வந்து இந்த சிகிச்சைகள் எல்லாமே வந்து வலியோட நாலு பேரை பிடிச்சி வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லோக்கல் அனஸ்தீஷியா அந்த இடம் மட்டும் மருத்து போகிறதுக்கான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட்டும் வலி இல்லாம இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்ணக்கூடிய காலகட்டமா வந்து 18th century அப்புறமா ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது வந்து டாக்டர் ஃபேரி ஃபாச்சர்ட், அவர் தான். ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்ட்ரின்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் எழுதின அந்த நிறைய ஆர்டிகல்ஸ் லிட்ரேச்சருக்கு அப்புறம் தான் மாடர்ன் டென்டிஸ்டியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா.
2: டாக்டர் ஃபேரி ஃபாச்சர்ட் வரலாறு சொல்ல முடியுமா?
3: ஃபேரி ஃபாச்சர்ட் அவர் வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்ட்ரின்னு கூப்பிடுறோம். ஸோ அவர் வந்து ஒரு புக்கு எழுதினார். ஸோ அதில் வந்து பற்களோட அமைப்பு, பல்லோட நோய்கள் என்னென்ன இருக்கலாம், பல்லோட ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஒரு ஒரு டென்டல் கிளினிக் எப்படி இருக்கணும், என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அவர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து டென்டிஸ்ட்ரியே வந்து ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு தனி மருத்துவ பிரிவாகவே வந்து உலகறிய வந்து எல்லாரும் கருதுனாங்க. ஸோ அது அவரோட ஸ்டார்டிங் தான் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடர்ன் டென்டிஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ அவர் அவரோட அந்த ஆராய்ச்சி, அவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் டென்டிஸ்ட்ரி இஸ் ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம்.
2: டாக்டர், பல் மருத்துவத்துறை பெரிய ஃபார்ச்சர்ட் வரதுக்கு முன்னாடியும் அப்புறமும் எப்படி மாறிச்சு?
3: பெரி ஃபாச்சர்ட் வரத்துக்கு முன்னாடி பல் மருத்துவம் ரொம்ப ஆரம்ப நிலையில தான் இருந்துச்சு. ஒழுங்கான மனிதர்களால் அது வந்து செய்யப்படலை. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பல் மருத்துவம்னா என்ன, அதோட அடிப்படை என்ன, அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பார்க்கணும், எது பொறுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாருமே வந்து டென்டிஸ்ட்ரியை வந்து ஒரு தனி மருத்துவ பிரிவாக பார்த்து அதுக்கு எல்லாரும் படிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அவருக்கு முந்தின காலத்துலையும் அவருக்கு பிந்தின காலத்துலையும் நல்ல ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தாண்டி அவர் வந்து சர்க்கரை நோயும் இந்த ஈர் பிரச்சனையும் உள்ள தொடர்பு, மற்ற உடல் உபாதைகளுக்கும் பல் மருத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு போன்ற நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு பல் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறதே வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க.
2: டாக்டர், நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது பல் உருவாட்டி விழுந்தால் திரும்ப முளைக்குது, ஏன் நம்ம வயதான பிறகு நடக்க மாட்டேங்குது?
3: குழந்தைங்களுக்கு வந்து முதலில் வந்து பால் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 பல்லு முளைக்குது. அதுக்கப்புறமா அந்த 20 பல்லுமே விழுந்து அவங்களுக்கு 20 புதுப்பல்லு வருது. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து மோலார்ஸ் அப்படிங்கிற கடவாப்பற்கள் வந்து ஒரு ஒரு சைட்லேயுமே வந்து 3-3 ஆக மொத்தம் 12 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதனால தான் 32 பல்லு வந்து பெரியவங்களுக்கு இருக்கு. பொதுவாகவே மனிதர்கள் வந்து டிஃபியோடான்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபியோடான்ஸ்னா வந்து 2 செட் ஆஃப் டென்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 செட்டு தான் இருக்குது, அதாவது பால் பல்லு மற்றும் இந்த பெர்மனெண்ட் பல்லு. ஸோ இந்த பால் பல்லாம் விழுந்த உடனே நம்மளுக்கு பெர்மனெண்ட் பல்லு முளைச்சிரும். ஸோ நிறைய வேற உயிரினங்கள்லாம் இருக்காங்க, பல் வந்து விழ விழ விழ அவங்களுக்கு வந்து லைஃப் பூராவுமே வந்து பல் வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷார்க் சுறாமீனுக்கு வந்து எத்தனை தடவை பல் விழுந்தாலும் புதிய பற்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டெம் செல்ஸ் மூலியமா வந்து பல் விழுந்துச்சுன்னா ஸ்டெம் செல்ஸ் மூலியமா பல்ல வந்து ரீக்ரோத் பண்ண முடியுமான்னு அது இன்னும் ஆராய்ச்சி கட்டத்திலே தான் இருக்கு. பொதுவாக நம்மளுக்கு வந்து பார்ப்பற்கள் விழுந்து முளைக்கும், அதுக்கு அடியில் தான் இந்த பெர்மனன்ட் பல் எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கும். அது முளைக்க எக்ஸ்ட்ரா 12 புது கடவாப்பற்கள் முளைச்சு 32 பற்கள் வந்து பெரியவங்களுக்கு இருக்கும்.
2: டாக்டர், மிருகங்கள் எப்படி பல் தேய்க்காம பற்களை பராமரிக்குது?
3: விலங்குகள் வந்து எப்போவுமே வந்து பல் வந்து ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் எதுவுமே வரதும் கிடையாது. எதனால அப்படின்னா முக்கியமாக வந்து டயட். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் அதே வந்து விலங்குகள் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, குக்டு ஃபுட்டு, ப்ளஸ் சாஃப்ட் லிக்விட் சுகரி இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல் சொத்தையோ இல்லை வந்து வாயில் வரக்கூடிய பிரச்சனைகளோ ஜாஸ்தி ஆகலாம். இப்போது விலங்குகள் பார்த்திங்கன்னா ரா ஃபுட் ப்ளஸ் அவங்க வந்து நல்லா சவிச்சு முழுங்கக்கூடிய அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பல் பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு இயற்கையாகவே வந்து நிறைய விலங்குகளுக்கு வந்து அவங்களோட உமிழ்நீர் சலைவால வந்து இந்த சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான நிறைய என்சைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவுமே அவங்களுக்கு குறைச்சி விடும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு வாய் பிரச்சனைகள், அந்த பல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம சமைக்கிறது தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் வந்து வெட்டினரி டாக்டர்ஸே வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் இப்போது பண்ணுறாங்க, வெட்டினரி டென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து அந்த விலங்குகளுக்கு என்னென்ன தேவையான ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது நல்லபடியாக பண்ணுவாங்க.
2: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மனுஷன் பொறுத்து மாறும்ட்டு, ஒரு மனிதன் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மனிதன் இருக்காதுன்ட்டு. அதே மாதிரி தான் பற்களுமா?
3: ஆமாம், பற்களுமே வந்து பற்கள், தாடை, பல்லோட சீரமைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு மனிதர்களுக்குமே மாறும். ஸோ இது எந்த விதத்தில் மாறும் பார்த்தீங்கன்னா, அளவு, இடைவேளை மற்றும் அந்த பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த பிட்டன் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள், இதெல்லாமே வந்து ஒரு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும். அதனால தான் வந்து இந்த ஃபொரன்சிக் சயின்சஸ்லலாம் வந்து இந்த பல்லை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து என்ன தான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் உடம்பு முழுக்க எரிஞ்சு போனாலும் பல்லுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பைட் மார்க்ஸோ இல்லை பல்லோட அமைப்பை பொறுத்தோ இல்லை அவங்க எக்ஸ்ரேவை பொறுத்தோ இந்த மாதிரி இருக்கிற எவிடென்ஸை வச்சு இது இவங்க தாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றும் இந்த ஆளில் கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த ஃபொரன்சிக்ஸில் வந்து நம்ம பல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே ஐடென்டிக்கலாக வந்து பல்லு மாறும்.
2: டாக்டர், ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதரோட பல்லுக்கும் இப்ப இருக்கிற பல்லுக்கும் என்ன வித்தியாசம்?
3: பழங்கால மனிதர்களுக்கும் இப்பத்திக்கும் பல்ல இருக்க மேஜர் டிஃபரன்ஸே வந்து இந்த எவல்யூஷன்ல ஏற்பட்ட சேஞ்சஸ். ஸோ அவங்க பழைய காலத்துல வந்து அவங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து சமைக்காத உணவு, கடினமான வேர் வகைகள், மற்றும் அவங்க வந்து இறைச்சியை வந்து நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணாம கொஞ்சம் ராவா சாப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட பல்லோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஜா வந்து நல்லா மூமெண்ட்ஸ் கொடுத்து சவிச்சு சாப்பிட்டதுனால அதனால அவங்க ஜாவோட க்ரோத்துமே வந்து நல்லா வளர்ந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ப்ராசஸ்டு சாஃப்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், என்னாச்சுன்னா அந்த ஜாக்கு கொடுக்குற மூமெண்ட்ஸே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால ஜா க்ரோத்துமே வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. அதனால உங்களுக்கு ஜா சைஸு, பல்லோட அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வருது. அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஞானப்பல், விஸ்டம் டீத் பிரச்சனை வர்றது எதனால அப்படின்னா அவங்களோட ஜா சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால. ஸோ அந்த பற்களுக்கு தேவையான போதுமான ஸ்பேஸ் வந்து இப்போது இருக்கிறது கிடையாது. முந்தைய காலத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்து 4 molars வரைக்கும் இருந்ததுக்கான லிட்ரேச்சரும் இருக்கு.
2: டாக்டர், நம்ம டென்டிஸ்ட்னு சொன்னாவே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருது அது டென்டல் சேர். டென்டல் சேரோட வரலாறு சொல்ல முடியுமா? இதுல என்ன இருக்கு?
3: டென்டல் சேர் ஒரு சாதாரண ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சேர் கிடையாது. மொத்த டென்டிஸ்டியோட ட்ரீட்மெண்ட்டோட சிஸ்டமே வந்து டென்டல் சேர் தான். அந்த டென்டல் சேரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைட் இருக்கும் பல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, ஒரு சக்ஷன் டிப்பு இல்லை சிஸ்டம் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும், வாட்டர் ஸ்ப்ரே, கம்ப்ரஸ்ட் ஏரு, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறதுக்கான ட்ரே,

0: மற்றும் பேஷண்ட் வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கான நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். டென்டிஸ்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்காகவும் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த சேரில் உட்காந்துருக்கிறதுக்காகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சேர் அது. முந்தின காலத்தில் வந்து உட்டன் சேர்ஸு இல்லை வந்து நம்ம சலூனில் இருக்கிற மாதிரி சேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து அது உங்களுக்கு நல்லா அட்வான்ஸ் ஆகி அதுலேயே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போது சேர்ஸ் வந்துருச்சு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய விதமான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி, செல்ஃபாக வந்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து எல்இடி லைட்டிங்ஸு, கேமராலாம் வச்சு, மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி நிறைய சேர்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்கு.
1: டாக்டர், இந்த ஹியூமன் எவல்யூஷனில் மனிதர்களுக்கு பற்கள் எப்போ உருவாச்சு?
0: அதாவது மனிதர்கள் வந்து முதல்ல வந்து மீன் மாதிரி இருந்து டெவலப் ஆனதில் வந்து பார்க்கும் போது மீனாக இருந்த காலத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து இருந்திருக்கு. மனிதர்களாக இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த எவல்யூஷன் நடந்த டைமில் ஒரு ஒரு மாதிரி இவால்வ் ஆகிட்டு இருந்தோம், ஒரு ஒரு மாதிரி ஒரு நீட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு டேர் பண்ண, அடுத்து வந்து கிரைண்ட் பண்ண, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ணங்கிற நிறைய உங்களுக்கு யூசேஜஸை பொறுத்த மாதிரி அந்த எவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பற்கள் வந்து வேற வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த பற்களோட முக்கியமான ஒரு ஒரு யூசேஜே வந்து அந்தந்த ஸ்பீஷீஸ்க்கான நல்ல நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாக தான் பல்லு வந்து இருந்திருக்கு. அதனால் முந்தின காலத்திலிருந்தே எவல்யூஷன் படி பல்லும் பல்லு சம்மந்தப்பட்ட தாடியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துக்கிட்டே இந்த அளவில் இப்போ இருக்கு.
1: டாக்டர், மனிதர்களோட பற்கள் வந்து இவ்வளோ காலமாக மாறி இருக்கு, இப்போ மாறிட்டு இருக்க?
0: கண்டிப்பாக முந்தைய காலத்தில் வந்து பல்லோட சைஸு, பல்லோட நம்பர் மற்றும் ஜாவோட சைஸு, தாடையோட சைஸும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போது முக்கியமான பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா விஸ்டம் டீத் இருக்கிறதா. இந்த விஸ்டம் டீத் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இடம் இல்லாமல் அவதிப்பட்டு அதை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. இல்லை நிறைய பேருக்கு இந்த விஸ்டம் டீத்தே வந்து வளராமையே வந்து ஃபார்ம் ஆகாமலேயே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எவல்யூஷன் தான் உங்களுக்கு வந்து மேஜர் ரீசன். அண்ட் இன்னொன்று இதனால வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது வந்து க்ரௌடிங் பேட்டர்ன்ஸ். பல்லு வந்து அலைண்டா ஒரு அமைப்பா இல்லாமல் முன்ன பின்னுமா இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிபென்சினால, அதாவது உங்க தாடையோட அளவும் பல் பற்களோட எண்ணிக்கையும் அதோட சைஸும் வந்து கோரிலேட் ஆகாம எல்லாத்துக்குமே தேவையான ஒரு இடம் இல்லாம அந்த குருக்கடா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நிறைய ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எவல்யூஷன் படி இந்த மாறிட்டே இருக்கிறதுனால தான்.
1: டாக்டர், இந்த விஸ்டம் டீத்துக்கு பேர் எப்படி வந்துச்சு?
0: பொதுவாக வந்து விஸ்டம் டீத் வந்து இந்த 17 25 வயசுக்குள்ள தான் வந்து முளைக்கும். ஸோ இப்போ பொதுவாக வந்து அந்த ஏஜ் தான் வந்து எல்லா மனிதருக்கும் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு படிப்பு முடிச்சு ஒரு வேலைக்கு போகிற அந்த ஒரு டைம், இதெல்லாமே வரக்கூடியது வந்து இந்த 18 இந்த 25 இயர்ஸ்க்குள்ள தான். அதனால தான் அந்த டைமில் வரக்கூடிய ஒரு மோலார் டீத்துங்கிறதுனால இது வந்து விஸ்டம் டீத்னு சொல்கிறாங்க. இது ஐடியலாக வந்து தேர்ட் மோலார், அதை வந்து நம்ம வந்து அந்த டைமை பொறுத்து அதை வந்து விஸ்டம் டீத்னு கூப்பிடுறோம்.
1: டாக்டர், ஹெர்பிவோர்ஸ் அதாவது காய்கறிகளை சாப்பிட்ற மிருகங்கள் மற்றும் கார்னிவோர்ஸ் மாமிசங்களை சாப்பிட்ற மிருகங்கள், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பற்கள் சம்மந்தமாக?
0: இப்போ பொதுவாகவே வந்து ஹர்பியோர்ஸ், கார்னியோர்ஸ், ஓம்னியோர்ஸ்னு அனிமல்ஸை மூணாக பிரிப்பாங்க. ஸோ ஹர்பியோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றவங்க. இப்போ வந்து மாடு, ஆடு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த புல், இந்த இலைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தேவைப்படுது கிரைண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இவங்க பல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேடு பள்ளம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மேலே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து அவங்க அரைக்கும் போது இந்த இலையும் இந்த புல்லும் வந்து நல்லா வந்து அரைச்சு அவங்களால வந்து முழுங்க முடியும். இதே வந்து கார்னிவோரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த மாமிசத்தை வந்து கிழிச்சு அதை வந்து கடித்து சாப்பிடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த கோரப்பற்கள், ஷார்ப்பான டீத் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கு. இதே வந்து மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓம்னியோரஸ்னு சொல்லுவாங்க. நம்ம காய்கறி வகைகளையும் சாப்பிடுவோம், மாமிச வகைகளும் சாப்பிடுவோம். அதனால நமக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய மோலார் டீத்தும் இருக்கு. முன்னாடி வந்து இந்த இன்சைசார் கெனைன்ஸுங்கிற காம்பினேஷன் மாதிரி எல்லா பற்களுமே வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுதான் வந்து இந்த ஹர்பியோரஸ், கார்னிவோரஸ் அண்ட் ஓம்னியோரஸ்க்கு உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் பல்ல பொறுத்த வரைக்கும்.
1: டாக்டர், பூச்சிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: பூச்சிகளுக்கு வந்து பற்கள்னு சொல்லாமல் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பூச்சிகளுக்கு, இன்செக்ட்ஸுக்கு வந்து அவங்களோட வேலை பொறுத்த

0: அவங்களுக்கு வந்து இந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ கிராஸ் ஹாப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூவிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிராஸை வந்து மெல்றதுக்கான அமைப்போடு அவங்களோட வாய் இருக்கும். இதே மஸ்கிட்டோக்கு பார்த்தீங்கன்னா பியர்சிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம ஹியூமனோட தோலை வந்து பியர்ஸ் பண்ணி பிளட்டை வந்து உரியறதுக்கான அதுக்கு தகுந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா சக்கிங் டியூப் மவுத் பார்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பூக்களில் இருக்கிற அந்த தேனியை வந்து உரியணும், இதுதான் முக்கியமான வேலை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்செக்ட் பொறுத்த வேலையை பொறுத்த மாதிரி அவங்களுக்கான அந்த மவுத் பார்ட்டுங்கிற அந்த வாய் வந்து வேற வேற டைப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பல்லுன்னு இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மவுத் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும்.
1: டாக்டர், செடி கொடிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: மனிதர்களுக்கு பல் இருக்கிற மாதிரி செடி கொடிக்கு பற்கள்னு இல்லை, ஆனால் பற்கள் மாதிரியான ஒரு பொருட்கள் இருக்கும். இப்போ வந்து நம்மளை மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து பற்கள் தேவை அப்படின்னா சாப்பிட்றதுக்காக தேவை. இதே வந்து பிளான்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக தேவை. ஸோ இப்போ நிறைய பிளான்ட்ஸுக்கு வந்து அதோட மாய்ஸ்சரை வந்து அதுக்கிட்டேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பற்கள் மாதிரி இருக்கிறது வந்து உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ், கேக்டஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக வந்து பற்கள் மாதிரி இருக்கும். இது எதுனால அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சரை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து பாதுகாக்கும். இதே வந்து இப்போது நிறைய பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இன்செக்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக இருக்கும், அந்த இலையை கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த பற்கள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாதுகாப்பு சர்வைவல் மோடுக்காக நேச்சுரலாக டெவலப் ஆகிருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இதுவாக இந்த பற்கள் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய அந்த பற்கள் வந்து அவங்களுக்கு மேஜராக வந்து இந்த பாதுகாப்புக்காக தான் யூஸ் ஆகுது.
2: இதுவரை பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்த பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நீர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியின் முதலில் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:31 25 நொடி. காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 81%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.4°C, பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் வினிகரின் பயன்கள் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் புதுமை படைக்கும் குளப்பாக்கம் நியாய விலைக்கடை ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02 திரைகானம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்குபவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின். அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நெற்குன்னம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஸ்ரத்தா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். என் எஸ் கல்யாணராமன்

0: அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பாரம்பரியமும் புதுமையும், இதில் பூஜை பொருட்கள் தயாரிப்பாளர் கேபி ரேகா அவர்களுடன் நேர்முகம். இந்த நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். கண்ணாடியால் கட்டப்பட்ட உயரமான கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. மன ஆரோக்கியமே, இதில் பெண்களின் மனநலனுக்கான ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன் ரத்தன் அவர்கள். இரண்டு 15 திரைகானம். 2:40 விளையாட்டரங்கம். தேசிய வலுத்தூக்குதல் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் 2:00. 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகானம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். நாளை இரவு 9:30 அரங்கிசையில் டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். MS வரதன் அவர்கள் மிருதங்கம். ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by RS Raghu. The government has constituted a one-member committee to probe into matters relating to procurement of services for on-screen marking OSM system by Central Board of Secondary Education, CBSE. OSM is a new digital evaluation system introduced by CBSE this year for Class 12 board examinations, replacing traditional paper checking. The committee will be chaired by Chairperson of the Capacity Building Commission's S. Radha Chauhan. The committee will submit its report within a month to the Department of Personnel and Training. Meanwhile, the CBSE today officially activated online portal for verification of marks and re-evaluation of answer sheets of Class 12 students. Our correspondent reports that the facility is available only to those students who have obtained scanned copies of their evaluated answer books. A Delhi court today extended the judicial custody of 5 accused in the NEET paper leak case till 15th of this month. Yesterday, 2 other accused were sent to 14 days of judicial custody. The CBI has arrested 13 accused in the case so far. Last month, the National Testing Agency cancelled the National Eligibility Cum Entrance Test held on 3rd May amid allegations of paper leak. A re-examination has been scheduled for 21st of this month. India has rejected any role for third parties to resolve its boundary matters with Nepal, days after Nepalese Prime Minister Balendra Shah sought involvement of China and the UK to address the long-standing dispute. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said both sides have established bilateral mechanisms to deal with all aspects of the border matter.
2: While close to 98% of India-Nepal boundary has been demarcated, there are some unresolved segments. The shifting of the course of Gandak River has resulted in this situation. In addition, there are cases of cross-border occupation and encroachment of no man's land in demarcated segments of the boundary, which are currently being mapped jointly. We have established bilateral mechanisms to deal with all aspects of boundary matters. It should be clear to all concerned that there is no role for any third parties in a bilateral matter between India and Nepal.
1: Mr. Jaiswal said India also rejects the unwarranted references made in Pakistan-European Union joint statement regarding Jammu and Kashmir. Mr. Jaiswal said that the Union territories of Jammu and Kashmir and Ladakh are integral and inalienable parts of India. The ministry spokesperson also said the acting president of Venezuela, Delcy Rodriguez, will be on a 4-day visit to India starting tomorrow. Mr. Jaiswal said.